நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே

தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 16 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 23 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 6 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கர்நாடக சுத்த சாவேரி.

ஊழைக்காட்டிலும் பெரிதும் வலிமையானவை யாவை உள்ளன? மற்றொன்றை வலியது என்று கருதினாலும் அங்கும் ஊழே முன்வந்து நிற்கும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 மடல் மாணிக்கம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55, 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து காலை மலர். இதில் சேவை செய்திகள், இதய மருத்துவர் டாக்டர் பா விஜயசேகர் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம்,

ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு மனமிரும்பும் பாடல்களோடு இதயராகம், 8:50க்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்கலாம். காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் நிகழ்கலைகளும் நீர்நிலைகளும், நிகழ்கலைத்துறை உதவி பேராசிரியர் என் சரவணன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. இன்று காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30க்கு இருபட பாடல்களாக எங்க தம்பி எங்கள் அண்ணா ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு சரிகம ரசிகம பிளகரி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள், 11:30க்கு ஸ்டம்ப், பகல் 12:10க்கு மங்கையருலகம், என் இனிய மொழியே என்ற தலைப்பில் தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம், 12:50க்கு பாப்கார்னர், 1 மணிக்கு மதுரை கீதம். இன்று பகல் 1:30க்கு நம் மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள், உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் இன்று காலை 8 மணிக்கு. 1:45க்கு மாநில செய்திகள், பிற்பகல் 2:15க்கு வேளாண் அரங்கத்தில் கன்று ஈன்ற மாடுகளில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை நோய்களை தடுக்கும் முறைகள், நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்கள். 2:30க்கு மணி மலர், லிட்டில் ஸ்டார் ஏ சாகித்யாவின் நாகஸ்வர இசை, தொடர்ந்து மாரநேரி செயின்ட் ஆண்டனிஸ் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு இசைத்தூரல், மாலை 4 மணிக்கு வசந்தன்கோவின் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் பொன்மாலை, 6 மணிக்கு வருவதோ ஆரவாரம், 6:15க்கு நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களோடு நிகழ்ச்சி இடம்பெறும். 6:30க்கு மாநில செய்திகள், இன்றிரவு 7 மணிக்கு சயின்ஸ் பீடியா, இணைய பாதுகாப்பு குறித்த தகவல்களோடு சென்னை இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45க்கு. இன்றிரவு 7:25க்கு உழவர் உலகம், மரவள்ளியில் விதைக்கரணை தேர்வு மற்றும் நேர்த்தி முறைகள், சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் விஜயன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15க்கு இனிய ராகம், 10 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் ஞாபகம் வருதே. நமது முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45க்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களோடு ஒரு சந்திப்பு. காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பாருபள்ளி சுஜானா அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்டு ரசிக்கலாம், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் பிரேமா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். இன்றிரவு 7:10க்கு மயிலாடுதுறை மாவட்ட செய்தி மடல், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. பக்தி இசையோடு மரபிசை, பண்ணிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல, அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களுக்காக.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அடுத்த 5 ஆண்டுகளில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்.

0: சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் தொடங்கியுள்ள மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத் தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதி பண்.

0: மிகச் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதை தகுதியான நபரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்கிறது. தகுதியற்ற நபர்களிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாதே என்று அறிவுறுத்துகிறது. செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே என்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லத்தகாத வார்த்தைகளை கோபத்திலும் கூறிவிடாதே என்கிறது இப்பாடல். அடுத்து சொல்கிறார், பறைபட வாழா அசுனமா உள்ளங் குறைபட வாழ்வார் உறவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதார் சால்பு என்கிறார். அசுனமா என்னும் கேகயப் பறவைக்கு பறை ஒளியை கேட்டால் பிடிக்காது. பறை ஒளியை கேட்டவுடனே அப்பறவை உயிர் நீத்துவிடும். அதுபோல அறிவார்ந்த மக்கள் தமது மதிப்புக்கு மாசு நேர்வதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். நேர்ந்தால் உயிர் வாழத் துணியர். மூங்கில் தூள்களில் அதன் வானாடில் ஒருமுறைதான் அரிசி விளையும். விளைந்த பின்பு உயிர் வாழாது பட்டுப்போகும். அதுபோல நிறையுடைய சான்றோர் தம்மீது பழிச்சொல் ஏற்படுவதை பொறுக்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்டால் அக்கணமே உயிர் துறப்பார். அடுத்து சொல்கிறார், நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி நாணம் என்ப நாணம் தனக்கு அணிதான் சொல் உகத்து அறம் என்கிறது. அதாவது நிலத்திற்கு அழகு என்பது நெல்லையும் கரும்பையும் விளைவித்தலாகும். நல்ல குளத்திற்கு அழகு என்பது தாமரை மலர்கள் அதில் மலர்வதற்கு ஒப்பாகும். பெண்மைக்கு அழகு நாணம் அதாவது வெட்கம். மனிதனுக்கு அழகு அவன் செய்கின்ற அறக்காரியங்கள். இப்படி மனித வாழ்விற்கு உண்டான நல்ல செய்திகளை தருவது நான்மணி கடிகை ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
1: நேரம் 6:15. கடவுள் மீது நம்பிக்கையோடும் ஆழ்ந்த பக்தியோடும் பயணித்தால் நன்மை நம்மை தேடி வரும். ஆன்மீக மலர்களை அள்ளி வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்.

எஸ் அன்வர் அலி பாதுஷா சரளா பாடிய பாடலை கேட்டீர்கள். 6:22 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இது ஆனந்த ராகம். தூய எண்ணத்திலும் சுயநலமற்ற செயல்களிலும் இறைவன் இருக்கின்றார். ஆனந்த ராகத்தில் இனி தொடரும் பாடல் எமில் ஜபசிங் குழுவினர் பாடியது.

வரிசைகளோடு இது ஆனந்த ராகம். திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை 6:15 திருச்சப மாலையும் புனித அந்தோணியாரும் எனும் தலைப்பில் மறையுறை. உறையூர் கமலவல்லி நாச்சியார் ஆலய வசந்த உற்சவத்தில் இன்று மாலை 6:30 தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பாடு, 6:45 புஷ்பம் சாத்துப்படி, 8:15 மூலஸ்தானம் சேர்தல். கரூர் மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவில் இன்றிரவு 7 வெள்ளி ஊஞ்சல். கும்பகோணம் ஜெகநாத பெருமாள் ஆலய வைகாசி பிரம்மோற்சவத்தில் இன்று காலை உள் பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை குதிரை வாகனம். தெய்வத்தோடு தன்னை இணைத்துக் கொள்பவர் தனக்குத்தானே நல்ல துணையாகிறார். ஆனந்தராகத்தில் இனி தொடரும் பாடல் எஸ் சௌமியா பாடியது.

0: மனதில் இறைவனுக்கு கோவில் கட்டி பிரார்த்திப்பவருக்கு எல்லா செல்வமும் சேரும். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்தராகம். நேயர்களே, இன்று பகல் 1:30 நமது முதல் அலைவரிசையில் காலை 8 நம் மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை விளங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 23 நாள் சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம் உங்களுக்காக ஒரு கடுதாசி.
2: அன்புள்ளம் கொண்ட கிருஷ்ணனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நிலக்கடலை ஓர் எண்ணெய் வித்து பயிர். நமது நாட்டு மக்கள் ரொம்ப விருப்பமா சாப்பிடுற பருப்பு இது. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் விருப்பமானது நிலக்கடலை. புரதச்சத்து அதிகம் இருக்கு நிலக்கடலையில. உலக அளவுல சீனாவுக்கு அடுத்தபடியா நம்ம இந்தியாவில தான் நிலக்கடலை அதிகம் உற்பத்தி ஆகுது. இந்த இரு நாட்டில தான் மக்கள் தொகை அதிகம். நம்ம நாட்டில் கடந்த பல வருடங்களா நிலக்கடலையின் விலையில பெரிய மாற்றம் இல்ல, ஏற்படல. ஆனா அமெரிக்காவில் நிலக்கடலை விலையில நிறைய மாற்றம் உண்டாகியிருக்கு. அவர்களது உணவில் நிலக்கடலையின் பங்கு 15 மடங்கு கூடியிருக்கு.

0: இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதிக சத்துக்களை உள்ளடக்கியது நிலக்கடலை. கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கரையும் கொழுப்பு, புரதம், டிரிப்டோஃபேன், த்ரியோனைன், லியூசின், ஐசோலியூசின், லைசின், குளுட்டமிக் ஆசிட், கிளைசின், வைட்டமின்கள், கால்சியம், காப்பர், இரும்பு, மெக்னீஷியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், இப்படி எல்லா சத்துக்களும் அடங்கியது நிலக்கடலை. கிருஷ்ணய்யா, உங்களுக்கு நிலக்கடலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், ஏன்னா நீங்க அந்த காலத்து மனிதர், விஷயம் தெரிந்தவர். நிலக்கடலையில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்தா கூடுதல் லாபம் பார்க்கலாம். கடலை முட்டாய், கடலை எண்ணெய் தயார் பண்ணலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை விட நிலக்கடலையில சத்துக்கள் அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லதுன்னு உணவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. நிலக்கடலையில் இருக்கும் பாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுது. ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் B3 நியாசின் உள்ளது. இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. நிலக்கடலையில ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் அதை உட்கொள்பவர்களுக்கு இனப்பெருக்கம் விரைவா நடைபெறுமா. நிலக்கடலை சாகுபடி செய்து அறுவடை சமயத்துல பார்த்தா அதை சாப்பிடக்கூடிய ஆடு, மாடு, நாய், வயல்வெளியை சுற்றியுள்ள பறவை இனங்கள், எலி எல்லாம் ஒரே நேரத்தில் குட்டி போடும். இதுவே இதற்கு நல்ல உதாரணம். நிலக்கடலையை தொடர்ந்து அளவா உண்ணும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாதான். கிருஷ்ணய்யா, நம்மூர் நிலக்கடலை முட்டாய், கடலை பருப்பு, வறுத்த கடலை, அவித்த கடலை ஆகியவற்றை அப்பப்போ அளவா சாப்பிடுவோம். வளரும் குழந்தைகளுக்கு உணவில் புரதச்சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் தீங்கில்லா கொழுப்பு அமிலங்கள் இருப்பது அவசியம். நிலக்கடலை சார்ந்த உணவுகளை வளரும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் அவர்களின் உடல் வலிமை பெறுவதோடு சீரான வளர்ச்சியையும் அடைகிறது. அதோடு அந்த குழந்தைகளின் மூளை செயல்திறனும் சிறப்படையுது. வயதுக்கேற்ற உடல் எடையையும் கொடுக்கும். வேகமான வாழ்க்கை முறையில் தற்போது உலகெங்கிலும் மக்கள் பலருக்கும் மன அழுத்த பிரச்சனை அதிகம் ஏற்படுவதாக சர்வதேச மனநல மருத்துவ சங்கம் தெரிவிச்சிருக்கு. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவு நிலக்கடலை. இதுல இருக்கும் டிரிப்டோபான் என்ற வேதிப்பொருள் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது. நிலக்கடலை சாப்பிடுவோம், நிம்மதியா இருப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 5 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் இம்மாதம் 10ஆம் தேதி வரை லேசான மழையும், நாளை மறுநாள் 8ஆம் தேதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 36 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும், இரவு வெப்பம் 26 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீச, அதன் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 50-75% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை பண்ணையாளர்களே, நீடித்த பகல் வெப்பநிலை காரணமாக கறவை மாடுகளில் சினை பிடிக்கும் விகிதம் குறைந்தும் தண்ணீர் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவாகவும் இருக்கும். இதனால் உடல் எடை, பால் உற்பத்தியும் கணிசமாக குறையும். கோடை காலத்தில் பாலில் கொழுப்பு, கொழுப்பற்ற திட பொருட்களின் அளவை நிலைநிறுத்த ஒரு மாட்டிற்கு ஒரு நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 100 கிராம் என்ற அளவில் கோடை காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். பகல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி, உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர் தீவனம், பசுந்தீவனம் அளிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் நாள் ஒன்றிற்கு 70 லிட்டருக்கு மேல் குடிதண்ணீர் கிடைக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதிகாலை மாலை வேளைகளில் சினை ஊசி போடுவதன் மூலம் கறவை மாடுகளில் சினை பிடிப்பதை அதிகரிக்கலாம். கடந்த வாரம் நாமக்கல் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட 2 கோழிகள் பெரும்பாலும் வெப்ப அயர்ச்சி, மேல் மூச்சுக்குழல் அயர்ச்சி, ஈ கோலை ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் கோடை வெப்பம் அதிகரிப்பதால் தகுந்த கோடைக்கால

பராமரிப்பு முறைகள், தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுமாறும், உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்துதல், தகுந்த முன்னெச்சரிக்கை, உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் கரும்பு, வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் பயிர்கள் சாய்ந்து விழாமல் இருக்க மூங்கில் கொண்டு முட்டு கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் குறுவை சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யும் பணிகளை கோடை மழை ஓய்ந்த பிறகு தொடங்கலாம். மேலும் காய்கறிகள், தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது வேர் அழுகல் நோய் வராமல் தடுக்கும். இதேபோல தற்போது மாவட்டத்தில் பகல் நேர வெப்பம் அதிகரித்து வருவதாலும், காற்றின் ஈரப்பதம் 70-80% வரை நிலவுவதாலும் பயிர்களுக்கு அதிக நீராவி போக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை அளித்து அவ்வப்போது பயிர்களுக்கு தேவையான நீர் பாசனத்தை உறுதி செய்ய வேண்டும். மேலும் தற்போது குறைந்த நீர் பாசன பயிர்களான கம்பு, சோளம், கேழ்வரகு போன்றவற்றை பயிரிடலாம். எள், உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர்கள் மண்ணில் நைட்ரஜன் சத்தை அதிகரித்து மண்ணை மேலும் வளப்படுத்துகின்றன என்று நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இனவருத்திக்காக சிறப்பாக தேர்வு செய்யப்பட்ட தூய அசில் இன சேவல்கள் விற்பனைக்கு உள்ளன. தேவைப்படும் உழவர் பெருமக்கள் 81-22-53-68-26. என் மீண்டும் ஒருமுறை 81-22-53-68-26 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் கன்று ஈன்ற மாடுகளில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை நோய்களை தடுக்கும் முறைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் வெங்கடேசன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் விதைக்கரணை தேர்வு மற்றும் நேர்த்தி முறைகள் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் விஜயன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இன்று 7:25 உழவர் உலகத்தில் இடம்பெற உள்ளது. நேர்களே, நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும்

0: நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும், ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில்

0: படித்து மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம் மியூசிக் காலேஜஸ்லாம், அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக தேர்ட் இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே ரெண்டாம் வந்து மூன்றாண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளிலே டைரக்டாக தேர்ட் இயர் பயின்று அங்கே அவங்க வந்து டிஎம்டி இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி. அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளியில் இங்கே நடந்து வருகின்றது.
1: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் இடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆறு மணி 55 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: கவிஞர் ஆலங்குடி சோமுவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1997. திரைக்கதை எழுதும் ஆவலோடு கோடம்பாக்கம் நாடி வந்த இவருக்கு பாட்டெழுதும் வாய்ப்பு நாடி வந்தது.

இப்படி அழகு தமிழின் ரசங்கள் சொட்ட பாடல் தந்தவர் ஆலங்குடி சோமு. உயிரோவிய பாணி ஓவியர் இளையராஜாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. காணும் காட்சிகளை துல்லியமாக தீட்டியவர் இவர். மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் ஃபெலோஷிப், சிறந்த ஓவியருக்கான தமிழக கர்நாடக அரசுகளின் விருதுகள், லலிதா அகாடமி விருது என இவருக்கு கிடைத்த விருதுகளின் பட்டியல் மிக நீளமானது. அற்புத படைப்புகள் வழி என் ஓவிய வாரிசு இளையராஜா என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்கிறார் நடிகர் சிவகுமார். இந்தோனேஷியாவின் முதல் அதிபர் சுகர்னோ பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1901. துணிச்சலான முயற்சிகளுக்கு பெயர் போன இவர் டச்சுக்காரர்களின் காலனித்துவ ஆட்சியை எதிர்த்து இந்தோனேஷியாவின் சுதந்திரத்திற்காக போராடியவர். கடந்த காலத்தை பற்றிய கசப்பான எண்ணங்களை விடுத்து எதிர்காலத்தை பற்றிய உறுதியான நம்பிக்கையோடு வீறுநடை போடுவோம் என்பார் இவர். என் நாட்டை, நாட்டு மக்களை, கலையை, அதற்கெல்லாம் மேலாக என்னையே நான் நேசிக்கிறேன் என்றவர் சுகர்னோ. தெலுங்கு திரையுலகின் தயாரிப்பாளர் டி ராமநாயுடு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1936. கூலி தொழிலாளியாக இருந்த இவர் கோடீஸ்வர தயாரிப்பாளராக உயர்ந்ததற்கு பின்னே சிந்திய வியர்வையும் சினிமா ஈடுபாடும் காரணம். 13 மொழிகளில் 150 அதிகமான படங்களை தயாரித்துள்ளதோடு 2009 வாழ்நாள் சாதனைக்கான தாதா சாஹேப் பால்கே விருதையும் பெற்றுள்ளார். தனிநபராக அதிக திரைப்படங்களை தயாரித்தவர் என்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற பெருமை ராமநாயுடுவுக்கு உண்டு. டென்னிஸ் உலகின் மிகச்சிறந்த ஆட்டக்காரர் என போற்றப்படும் பியான் பாக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1956. 6 பிரெஞ்சு ஓபன் கோப்பைகளையும் 5 விம்பிள்டன் கோப்பைகளையும் வென்றவர். 1979 $1 மில்லியன் மேல் ஒரே பருவ காலத்தில் பரிசு பணம் பெற்ற முதல் வீரர் என அறியப்படுகிறார் பியான் பாக். பின்னணி பாடகரும் கிட்டாரிசை கலைஞருமான ஆலாப் ராஜு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1979. பல இசையமைப்பாளர்களுக்கு பாடல்களை பாடியுள்ளதோடு உலக நாடுகளில் 300 மேற்பட்ட இசை கச்சேரிகள் நடத்தியுள்ளார். கோ திரைப்படத்தில் ஆலாப் ராஜு பாடிய என்னமோ ஏதோ பாடல் சிறந்த பின்னணி பாடகருக்கான பிலிம்பேர் விருதை பெற்றுத்தந்தது.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: இனி தொடர்வது சுழல் விளக்கு.
2: நேரம் 7 மணி.
3: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம். எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
4: நாட்டில் எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கி அனைவருக்குமான வளர்ச்சி திட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்குவதுதான் ஒரு மக்கள் நல அரசின் இயல்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான 3.0 அரசு பெருநிறுவனங்கள் தொடங்கி சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரையும் உள்ளடக்கி ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. இடைத்தரகர்களை களைந்து அனைத்து திட்டங்களும் நேரடியாக தேவை கொண்டோரின் கரங்களுக்கு செல்லும் வகையில் அவற்றின் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்படி மிகுந்த தாய்மை உணர்வோடு உருவாக்கப்பட்டதுதான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். எளிய மக்களின் வாழ்வாதாரமாகவும் எளிய குடும்பங்களின் தேவைகளை தீர்க்கும் இடமாகவும் இருப்பது சாலையோர வணிகம்தான். நகரங்களின் பரபரப்பான சாலைகளில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் சிறிய அளவிலான வணிகத்தை தங்களின் குடும்ப வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். பழங்கள், காய்கறிகள் முதல் ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அன்றாட தேவைகள் வரை பல்வேறு பொருட்களை மக்களின் கைகளில் நேரடியாக கொண்டு சேர்ப்பதில்

சாலையோர வணிகர்களின் பங்கு மிக முக்கியமானது. குறைந்த முதலீட்டில் தொடங்கப்படும் இத்தொழில் பெரும்பாலும் அன்றாட வருமானத்தை சார்ந்ததாக இருப்பதால் எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியும் இவர்களை நேரடியாக பாதிக்கிறது. இந்தியாவெங்கும் பெருநகரங்களில் சாலையோர வணிகத்தை நம்பி சுமார் 1.5 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் உள்ளன. வாடகையோ பிற செலவினங்களோ இல்லாமல் உற்பத்தி செய்ததையும் கொள்முதல் செய்ததையும் நேருக்கு நேராக மக்கள் முன் வைத்து விற்பனை செய்வதால் எளிய மக்கள் வாங்கும் விலைக்கு இவர்களால் பொருட்களை விற்பனை செய்ய முடிகிறது. பெரிய அளவில் முதலீடுகள் இல்லாமல் சிறிய தொகையை முதலீடாக கொண்டு வணிகம் செய்யும் சாலையோர வியாபாரிகளுக்கு எவ்வித தொழில் பாதுகாப்பும் இல்லாத நிலையே இருந்தது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டாலோ மக்கள் நடமாட்டம் அதிகரித்தாலோ முதலில் உள்ளாட்சி அமைப்புகளின் இலக்காவது இந்த சிறு வியாபாரிகள்தான். பேரிடர் காலங்களிலும் பெரும் இன்னலை சந்திப்பது இந்த வியாபாரிகள்தான். இவர்களின் பிரச்சினைகளை மனதில் கொண்டு அவர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்யும் வகையில்தான் மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று எல்லா தரப்பு மக்களையும் வீட்டுக்குள் முடங்கச் செய்தது. ஏராளமான உயிர்களும் அதற்கு இரையாகின. கல்விக்கூடங்கள் மூடப்பட்டன. மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது ஒன்றே உடனடி தீர்வாக இருந்த நேரத்தில் ஊரடங்கி கிடப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை. பெருநிறுவனங்கள் முதல் சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரும் தத்தம் தொழிலகங்களை மூட வேண்டியிருந்தது. விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் சாலையோர வியாபாரிகள் தங்களின் முதலீட்டையும் வருமானத்தையும் இழந்து மீண்டும் தொழிலை தொடங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதன் பின்னணியில் அவர்களை மீண்டும் பொருளாதார அமைப்பில் இணைத்து வலுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனை முன்னிட்டு வங்கி கட்டமைப்புகளுடன் இணைத்து நிதி உதவியை எளிதாக்கி அதே சமயம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான திட்டத்தை மத்திய அரசு வடிவமைத்தது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம்தான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். 2020 ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த குறுங்கடன் திட்டம் மிகுந்த மக்கள் நல சிந்தனையோடு வடிவமைக்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையமும் இன்றி செயல்பாட்டு மூலதன கடன் வழங்குவதாகும். சாலையோர வியாபாரிகளுக்கு முதல்கட்டமாக 10,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் திருப்பி செலுத்தும் பயனாளிகளுக்கு 2வது சுழற்சியில் 20,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதையும் சரியாக செலுத்தியவர்களுக்கு 3வது சுழற்சியில் 50,000 ரூபாய் வரை கூடுதல் கடன் வழங்கப்படுகிறது. கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இணைய வழியில் பரிந்துரைக்கப்பட்ட தளங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வியாபாரிகளுக்கு மாதம் 1க்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். கடன் அட்டையும் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். இந்த திட்டம் தொடங்கி தற்போது 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த 6 ஆண்டுகளில் ஏராளமானோரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது இந்த திட்டம். இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 17,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பிணையில்லா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் சுமார் 50 லட்சம் வியாபாரிகளை இலக்காக கொண்டிருந்த இந்த திட்டத்தில் தற்போது வரை சுமார் 75.5 லட்சம் நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்களில் 46% பேர் பெண்களாகவும் 70% பேர் விளிம்புநிலை சமூகங்களைச் சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டம் மார்ச் 2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சுமார் 1.15 கோடி பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான வியாபாரிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். 24 மார்ச் 2020க்கு முன்பே நகர்ப்புற அல்லது புறநகர் பகுதிகளில் நடைபாதை வியாபாரம் செய்து வந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். நடைபாதை வியாபாரிகள் என்பதற்கான அடையாள அட்டை நகராட்சி அல்லது மாநகராட்சி வழங்கும் விற்பனை சான்றிதழ் அல்லது உள்ளாட்சி அமைப்பின் பரிந்துரை கடிதத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடன் தொகை உள்ளிட்ட அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் வங்கிகளால் நேரடியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படுகிறது. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் நகராட்சி அலுவலகங்கள் அல்லது பொது சேவை மையங்கள் வழியாக இத்திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம்.
மோசடியான மற்றும் தகுதியற்ற பயனாளிகள் இத்திட்ட சலுகைகளை அணுகுவதை தடுக்கவும் அதிக எண்ணிக்கையிலான

விண்ணப்பங்களை செயலாக்குவதை எளிதாக்கவும் www.pmswanidhi.mohua.gov.in என்ற ஒரு முழுமையான இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலமே அனைத்து சாலையோர வியாபாரிகளும் திட்ட சலுகைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். செயல்பாடுகளை எளிதாக்க மொபைல் விண்ணப்பங்களை அனுப்பும் வசதியும் உள்ளது. இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் மத்திய அரசின் பிற திட்டங்களிலும் பயன்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சாலையோர வியாபாரிகளின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு, செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் ஜன்தன் யோஜனா குறைந்தபட்ச இருப்பு இன்றி வங்கிக் கணக்கு தொடங்கும் திட்டம், பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஓய்வூதிய திட்டம்

0: தொடங்கும் திட்டம், பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஓய்வூதிய திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம், ஜனனி சுரக்ஷா யோஜனா கர்ப்பிணி தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள் ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம், பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா கர்ப்பிணிகளுக்கான பிரசவ நிதியுதவி வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் குடும்ப உறுப்பினர்களை பயனாளிகளாக கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நடைபாதை வியாபாரிகளுக்கான குறுங்கடன் வழங்கும் திட்டம் என்பது வெறும் நிதியுதவி திட்டம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையுடனும் கண்ணியத்துடனும் வாழ ஏழை எளியோருக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம், நம் நாட்டின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றும் முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வை இந்த திட்டம் முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. வங்கி கடன் பெற வாய்ப்பின்றி தவித்த கோடிக்கணக்கான நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையும் இன்றி எளிதாக கடன் மற்றும் நிதி சேவைகளை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இந்த தொழிலாளர்களின் தினசரி உழைப்புதான் நம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுவடைய செய்கிறது. தங்கள் உறுதிப்பாட்டாலும் தொழில் முனைவாலும் நம் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் பயனாளிகள் அனைவருக்கும் என் வாழ்த்துகள். இத்திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகள் மிக வேகமான டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறியுள்ளார்கள். இது அவர்களின் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது என்று பெருமையோடு தெரிவித்துள்ளார். முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள எளிய மக்களாகிய சாலையோர வணிகர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்த இந்த திட்டத்தின் வெற்றி மிகுந்த நம்பிக்கையை உருவாக்குகிறது. எல்லோரையும் அரவணைத்து கரம் பற்றி அழைத்துச் செல்லும் கருணைமிக்க தலைமையின் கீழ் நாடு பீடுநடை போடுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒவ்வொரு நாளும் நம் இலக்கை நோக்கி பயணிக்கும் நாம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கட்டும் என்ற வரிகளோடு காலை மலை நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம்.

0: சின்ன சின்ன ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள் அப்படின்னு நிறைய இருக்கும். அதுல ஒரு சின்ன ஆசை நமக்கே நமக்கு பிடித்த புது பாடலை கேட்கறது. பண்பலை 102.1 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதய ராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்குங்க. 938-546-102.1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைந்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில்

0: வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த

0: மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

நேரம் 7:30 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் திருவையாறு வட்டாட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள இசைக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது horticulture.tn.gov.in என்ற இணைய வழியாகவோ விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0436226160 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: நேரம் 7:35 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர். திருச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி காலை 9 மணிக்கு திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு 0431-255-3314 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: நானும் நலம் தரும் மருத்துவ நேரத்துல இன்னைக்கு ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்தை பரிசோதிக்கிறதுக்கான முறைகள்லாம் என்னென்ன இருக்கு டாக்டர்?
2: இருதய ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ECG அண்ட் எக்கோ. சோ ECG அப்படிங்கறது வந்து நம்ம இருதய துடிப்பு எப்படி இருக்கு, அது நார்மலா இருக்கான்னு கண்டறியறது. சில சமயங்கள்ல நமக்கு அந்த மாதிரி வலி ஏற்படும் பொழுது ECG வந்து ஏதாச்சும் மாரடைப்புண்டான அறிகுறிகள் இருக்கா இல்லையாங்கிறத வந்து சுலபமா ECG மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த டெஸ்ட்ங்கிறது வந்து எக்கோ டெஸ்ட். சோ எக்கோல வந்து நமக்கு ஹார்ட்டோடைய பம்பிங் திறன் எப்படி இருக்கு, ஹார்ட்டோடைய வேல்வ் எப்படி இருக்கு, ஹார்ட்டோடைய சதை திறன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து எக்கோ டெஸ்ட் மூலியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து ட்ரெட்மில். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சார் எனக்கு ECG எக்கோலாம் நார்மலா தான் இருக்கு, அப்ப ஹார்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இப்ப ECG எக்கோ ரெண்டு டெஸ்ட்டுமே வந்து நம்ம சாதாரணமா கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கும்போது எடுக்கக்கூடிய டெஸ்ட். பட் ஒரு சில சமயம்

0: நம்ம ஏதாவது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஒளிஞ்சிருக்கிற ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதை கண்டறியறதுதான் நம்ம ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெட்மில்னா என்னன்னா, ஒரு மெஷின் மேல நம்ம ஓட வச்சு அப்ப இசிஜிலையோ இல்ல எக்கோலையோ ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கான்னு பாக்குறதான் நம்ம ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் இல்ல ட்ரெட்மில் டெஸ்டிங் சொல்லுவோம். இசிஜி எக்கோ நார்மலா இருக்கிற நிறைய பேருக்கு ட்ரெட்மில் மூலியமா அப்நார்மாலிட்டி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ரொம்பவே காமனா எல்லாருமே என்கிட்ட கேக்குறதா, எப்படி சார் இசிஜி எக்கோ நார்மலா இருந்து ட்ரெட்மில் மட்டும் அப்நார்மலா வரும் அப்படிங்கறதுதான். பட் அப்படி வரலாம், ஏன்னா நம்ம ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கற சமயங்கள்ல மட்டும் ஹார்ட்ல ஒளிஞ்சிருக்கிற ப்ராப்ளம் வந்து வெளியே வர்றதுதான் நம்ம இந்த ட்ரெட்மில் அல்லது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் மூலியமா சொல்றோம். ஸோ இப்போ இந்த மூணு டெஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு இப்போ ஒரு மாரடைப்புக்கோ இல்ல இருதயம் சம்பந்தமான அறிகுறிகள் இருக்கு, நடந்தா மூச்சு வாங்குது, இல்ல லேசான வலி இருக்கு, அசதி இருக்கு, இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த டெஸ்ட்ல இந்த இசிஜி எக்கோ அல்லது ட்ரெட்மில்ல ஏதாச்சும் வந்து இருதய ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கிறதுக்கான சந்தேகம் இருக்குமாயின் நம்ம உங்க மருத்துவர் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணிக்க வந்து அறிவுறுத்துவாங்க. இப்ப ஆஞ்சியோகிராம் அப்படின்னா என்னன்னா, ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல ஏதாச்சும் அடைப்பு இருக்கா இல்லையா, அடைப்பு இருக்குன்னா எவ்வளவு சதவீதம் இருக்கு, அண்ட் அதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை வந்து கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது. ஸோ ஆஞ்சியோகிராம்ங்கிறது நிறைய பேர் வந்து அது ஒரு ட்ரீட்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. ஆஞ்சியோகிராம்ங்கிறதும் ஒரு டெஸ்ட் மட்டும்தான். இதுல மருத்துவர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க கைகள்லயோ இல்ல தொடைகள்லயோ ஒரு சின்ன ஊசி மூலியமா இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல இந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற இந்த மருந்தை செலுத்தி இருதய ரத்த குழாய்களோட திறன் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதுல அடைப்போட சதவீதம் பொறுத்து நமக்கு வந்து மருந்துகளோ இல்ல தேவைப்பட்டால் ஆஞ்சியோபிளாஸ்டி அதாவது ஸ்டென்ட் வைக்கிற அந்த சிகிச்சை முறையவோ இல்ல ஓபன் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரியோ வந்து உங்க மருத்துவர் வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்துவாங்க. ஸோ ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது டெஸ்ட் மட்டும்தான், அது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்கிறது தெளிவுபடுத்த விரும்புறேன். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு நுண்துளை சிகிச்சை முறை, அதாவது நுண்துளைனா அதாவது மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். இந்த ஆஞ்சியோகிராம் மூலமா ஹார்ட்டை ஓபன் பண்ணி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், எல்லாமே வந்து தொடை வழியாகவோ இல்ல கை வழியாக இருக்கிற சிறிய நரம்புகள் மூலியமாவே வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணிட முடியும். ஸோ நிறைய இடத்துல வந்து ஆஞ்சியோகிராம் அப்படிங்கறது டே கேர் ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம காலையில போனோம் அப்படின்னாக்க ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு அதே நாள்லயே வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். சோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சுலபமான பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் அது.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்கள்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
5: நேரம் 7:40 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர் நேர்களை. இன்னைக்கு காலையில 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். உரை வழங்குகிறார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர். குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். காலை 9 அரங்கேசி பருப்பள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இன்று காலை 9 அரங்கிசையாக கேட்க காத்திருங்கள். காலை முதல் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நாகப்பட்டினம் மாவட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை தஞ்சாவூரில் நடைபெறும். மேலும் தகவலுக்கு 04362-27423 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்டம் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கான உணவு ஊட்டச்சத்து உடல் எடை சீரமைப்பு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறது. பயிற்சியில் சேர தாட்கோ.com என்ற முகவரியில் பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது காலை மலர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து நம் மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி.

0: நம்மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
1: இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு, இனிமை தமிழ் மொழி எமது என்று அழகாக பாடுவார் பாரதிதாசன். அந்த இனிமை தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைத்ததை ஒட்டிய நிகழ்ச்சி. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் குழு ஒரு மொழியை செம்மொழியா அங்கீகரிக்க சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. ஒன்று, வரலாற்று தொன்மையுடையதாக அந்த மொழி இருக்கணும். ரெண்டு, அந்த பண்டைய இலக்கியம் தலைமுறை தலைமுறையாக பேசும் மக்களால் மதிப்புமிக்க பாரம்பரியமாக கருதப்படும் பண்டைய இலக்கியங்களாக இருக்கணும். மூணு, சுயமான ஒரு இலக்கிய மரபு அந்த மொழிக்கு இருக்கணும். நாலு, தனித்துவமான பரிணாமம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11 இருக்கு. அதில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அது 2004 அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை ஒட்டி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழ்னே பேர் இந்த புத்தகத்துக்கு. அந்த நூலில் 41 நூல்கள் அதனுடைய தொகுப்பு. அந்த 41 என்னன்னு கேட்டால், மிக பழைய அதாவது கிமு 6 நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிபி 500 வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கில் தொல்காப்பியம், 8 தொகை என்கிற 8 நூல்கள், 10 பாட்டு என்கிற 10 நூல்கள், 11 கீழ்கணக்கு என்கிற 18 நூல்கள், அது இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்கிற காவியங்கள், அப்புறம் 900, இறையனார் களவியல், ஆக மொத்தம் 41 நூல்கள் தமிழில் செம்மொழி நூல்களாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தமிழின் பெருமை. இப்போ இந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நூல்களில் தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, தொல்காப்பியம் தான் தமிழின் கட்டமைப்பையே உருவாக்கியது. தொல்காப்பியத்தில் முதல் நூற்பா எழுத்தனப்படுவ, அகர முதல, நகர இருவாய், முப்பகுது என்பது. இன்னைக்கு அதான், நீங்க 3000 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கு என் பேத்தி படித்தாலும் அதை தான் படிக்கிறா. அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தொல்காப்பியம். 8 தொகை நூல்கள்ங்கிறது 8 நூல்கள், அதாவது தொகுக்கப்பட்ட நூல்கள் 8, தனித்தனி நூல் கிடையாது, ஒன்று ஒன்று ஒரு தொகுப்பு. 500 எழுதினவங்க 5 பேர், அதில் 499 பாடல் இருக்கு. குறுந்தொகைங்கிறது 205 எழுதினது, அதில் 402 பாட்டு இருக்கு. நற்றிணைங்கிறது 225 எழுதினது, அதில் 400 பாக்கள் இருக்கு. அகநானூறுங்கிறது 145 எழுதினது, அதில் 401 பாக்கள் இருக்கு. புறநானூறுங்கிறது 165 எழுதினது, அதில் 399 பாட்டு இருக்கு. ஒரு சில பாடல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இதில் 1010 10 100 பாட்டு சேரர்களுடைய வரலாறு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 11-90 தான், முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. அதே போல் பரிபாடல்ங்கிறது பாடக்கூடியது, அது 22 பாடல் தான் கிடைச்சிருக்கு. கலித்தொகை மிக அழகான காதல் பாடல்களை சொல்லக்கூடிய 150. இந்த 8 நூல்களின் தொகுப்பு என்பதனால் 8 தொகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்கு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த 1010, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்தரத்தை 8 தொகை. அடுத்தது 10 பாட்டு. இந்த 8 தொகுப்பு நூல் மாதிரியே 10 நெடும்பாட்டு, ஒன்று ஒரே நூல் தான், ஆனால் அது 10 இருக்கு. இந்த 10 பாட்டுங்கிறது ஒன்று நெடிய அடிகளை கொண்ட 10 நெடும்பாட்டு, அதன் தொகுப்பு என்பதனால் 10 பாட்டுன்னு பேரு. நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை 317 அடி, முடத்தாமக்கண்ணியார் எழுதிய பொருளாற்றுப்படை அது 248 அடி, நத்தத்தனார் எழுதிய சிறுபானாற்றுப்படை 268 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பெரும்பானாற்றுப்படை அது 500 அடி, நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு 103 அடி, மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி 782 அடி. இதான் 10 பாட்டிலேயே பெரும்பாட்டு. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை 188 அடி, கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை 301 அடி, பெருங்கொட்டனார் எழுதிய மலைபடு கடாம் 583 அடி என 10 நெடும்பாட்டுகளை கொண்ட நூல். அதனால் இதற்கு 10 பாட்டு என்று பெயர் வந்தது. நண்பர்களே, எப்படி 8 தொகைக்கு மாதிரி 10 பாட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வெண்பாடு இருக்கு? அந்த பாட்டு என்னன்னா, முருகு, புறநாறு, பாரி நண்டு, முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின பாலை, கடாத்தொழும் 10. இந்த சங்க இலக்கியம் என்பதே 8 தொகையும் 10 பாட்டு தான். இந்த 10 8 சேர்ந்தா 18, இந்த 18 மேல் கணக்கு என்று சொல்லுங்க.

அப்படின்னா கீழ்கணக்கு ஒன்று இருக்கணும்ல, 18 கீழ்கணக்குங்கிறது நீதி நூல்கள் அல்லது சங்கம் மருவிய நூல்கள் அதுக்கு பேர். சங்க இலக்கியம் என்கிற 8 தொகைகளும் 10 பாடல்களும் பெரும்பாலான பாடல்கள் அகப்பாடலாக இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான பாடல்கள் ஆசிரிய பாவிலேயே இருக்கு. இந்த நீதி நூல்கள் என்னன்னா அது ஒரு 18 கீழ்கணக்கு இல்லையா, இந்த 18 கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவில் இருக்கு. இப்போ ஆசிரியப்பாங்கிறது 4 அடி 4 4 சீராக போட்டுக்கிட்டே போயிடலாம், பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சியில் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எளிது. இந்த வெண்பா இருக்க அது கொஞ்சம் கஷ்டம். புலவருக்கு வெண்பா புளிம்பாங்க, இந்த தலைதான் வரணும், இதுக்கு மேலே ஒரு சீர் வரக்கூடாது அப்படிலாம் இருக்கு. அந்த வெண்பாவில் ஏன் நீதி நூல்கள் இருக்குன்னா தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் 18 கீழ்கணக்கு, அதான் வெண்பா. அதில் என்னென்ன இருக்குன்னா

வாங்கிறது 4 அடி 4 4 சீராக போட்டுக்கிட்டே போயிடலாம். பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சியில் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எளிது. இந்த வெண்பாருக்க அது கொஞ்சம் கஷ்டம். புலவருக்கு வெண்பா புளிம்பாங்க, இந்த தலைதான் வரணும், இதுக்கு மேலே ஒரு சீர் வரக்கூடாது அப்படிலாம் இருக்கு. அந்த வெண்பாவில் ஏன் நீதி நூல்கள் இருக்குன்னா, தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் 15 கீழ்கணக்கு, அதான் வெண்பா. அதில் என்னென்ன இருக்குன்னா, 4 அடி 4 மணி 4 40 5 இணை 30 கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே கை நிலையும் ஆம் கீழ்கணக்குன்னு இந்த 18 நூல்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. இதில் கோவைங்கிறது ஆசாரா கோவை, மூலம்ங்கிறது சிறுபஞ்ச மூலம், காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி. இப்படி 18 நூல்கள் ஒன்று ஒன்றும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும், அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருந்தாங்கிற பழைய வரலாறுகளை அல்லது கதையாக சொல்வதாகவும் இருக்கலாம். புனைவும் வரலாறும் கலந்தது தான். அப்படியே நடந்திருக்குமா என்றால் அப்படியே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி நடக்காமல் முழுதும் கற்பனையா என்றால் இல்லை. கற்பனை கலந்த புனைவும் கலந்த வரலாற்று குறிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இந்த 8 தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு இது போக, தமிழின் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னா, முதல் காவியம்னா, குடிமக்கள் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், 2000 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்கா என்று கேட்டால் இலக்கியமாக இல்லை. இலியட் ஆடிசிலாம் பழைய இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சிறப்புனா, புகாரில் தொடங்கி மதுரையில் நடந்து வஞ்சியில் போய் முடியும். சோழ பாண்டிய சேர நாடு 3 நாடுகள் வரும், 3 மன்னர்களை பற்றி வரும், முத்தமிழும் வரும். அதை அவர் 3 காண்டமாக பிரிச்சிருப்பார், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த புகார் காண்டத்தில் சரியாக 10 காதை இருக்கும், மதுரை காண்டம் கொஞ்சம் கூட 13, வஞ்சி கொஞ்சம் குறைச்சி 7, மொத்தத்தில் 30 காதை என்கிற ஒரு அருமையான கட்டு. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய சாரம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். அது என்ன பாட்டுடை செய்யுள்னா, காவியம் என்பது வெறும் கவிதையாக தான் இருக்கணும், ஆனால் இடையிடையே கொஞ்சம் உரைநடையிலே வரும், அதுதான் நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக வர்ற மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு கேட்டால், கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையின் கதை தான் மணிமேகலை என்கிற காவியமாக சீத்தலை சாத்தனார் அவர் எழுதுறார். தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியங்கள் சமய சார்பற்றவை. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் வந்திருந்தாலும் எந்த சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மையாக கொண்டது. அது சொல்ற சாரம் என்னன்னு கேட்டால், இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது. அதுக்கடுத்தது இந்த செம்மொழி நூல்களில் முக்கியமானதுன்னு ஒன்று, மிக அழகான, யாராவது நீங்கள் கவிதை எழுதுறீங்கன்னா, கவிதை எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது 1900 என்கிற முழுக்க முழுக்க வெண்பாக்கள்லேயே 109 பாடல் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒன்று ஒரு காட்சி படிமம். அதுக்கப்புறம் இறையனார் களவியல் உரைன்னு, இதில் இந்த களவியலில் 33 நூற்பா, கற்பியலில் 27 நூற்பா என மொத்தம் 60 நூற்பாக்களை கொண்டது இறையனார் களவியல். ஆக இந்த 41 தான் செம்மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒன்று ஒரு கடல். நான் இப்போ நேரம் கருதி என்ன பண்ணுறேன், புறநானூறுங்கிற ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்முடைய வாழ்வியல் இன்றைக்கு பயன்படுமாறு என்னென்ன சொற்கள் இருக்குது, என்னென்ன வரிகள் இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒன்று, புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னொன்று, நரிவரு தலையார் சொல்கிறாரு, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். உன்னால் நல்லது செய்ய முடியலையா பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இரு போதும், எவ்வளோ எளிமையான வாழ்க்கை பாருங்களேன். அதே போல கல்வியை பற்றி அப்பவே, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருக்கான், மூத்தவன் படிக்கலை, இளையவன் படிச்சிருக்கான்னா, இளையவனாக இருந்தாலும் படித்தவன் சொல்கிறதான் அரசாங்கமே கேட்கும்னு ஒரு அரசர் பாடின பாட்டு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்று, சாதியை மதத்தை வயதையெல்லாம் கடந்தது கல்வி அப்படின்னு எழுதினவர் யாருன்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழி என்கிற மன்னன். சரி, ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயே நின்றல் அதனும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளே நின்றல் அதன் ஒன்றும் இல்லை, எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதை விட இழிவு அப்படி கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்றது.
இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது உயர்வானது, இந்தா வச்சுக்கன்னு கொடுக்கறத வேண்டான்னு சொல்றது அதை விட உயர்வானது. எவ்வளவு இயல்பான வாழ்வியல்

0: விழுமியங்கள் பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் அமிழ்தமே கொடுத்தாலும் தனியாக தான் மட்டும் திங்காதவன் சில பேர் இருக்கான். அதே போல் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்பேன்னு நாலு பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதே போல் உலகத்தையே கொடுத்தாலும் கெட்ட காரியங்களை செய்யாதவங்க இன்னமும் இருக்காங்க. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலனர் உண்மையானே உண்டால மைய உலகம். தனக்குன்னே எதையும் எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அதே போல அற வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற புண்ணியங்கிறது அடுத்த பிறவிக்கு உதவுமோ அப்படிங்கிறதுனால நான் செய்யல. அப்படி செஞ்சா எதையோ எதிர்பார்த்து அது ஒரு அறவிலை வாணிகம் போல ஆயிரும். நான் அப்படி இல்லை, இந்த பிறவில என் மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் செய்யற இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்ற ஏனிச்சேரி முடமோசியார் பாட்டக்கன். மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் வன் கையே. எல்லாத்துக்கு மேல பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் சொல்றாரு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர். இது போல புகழ் நிலையாக இருக்க வாழ வேண்டிய முறையை நமக்கு இலக்கியங்கள் ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இது போன்ற இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மட்டுமல்ல வாழ்க்கைக்கே ஒரு மாறுதலாகவும் வரும். தமிழ் செம்மொழி இலக்கியங்கள் உலகில் கிடைக்காத ஒரு பெரும் பேரு.
1: தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி நம்மொழி செம்மொழி என்று உரை வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: achieved a feat that had eluded Indian chess legend Vishwanath Anand and reigning world champion D. Gukesh since the tournament began in 2013. And now, for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Shagun. Almost all the dailies quote the Prime Minister's statement regarding strong economic growth, with the Indian Express's headline being Financial Year 26 growth estimate raised to 7.7%. Momentum strong. The paper also adds, to draw funds, prop rupee, government scraps FII capital gains withholding tax on bonds. While the Financial Express reports economy sprints to 7.8% growth in fourth quarter for 2026. The first tranche of India-US interim trade deal likely by mid-July, says Piyush Goyal, reports the Hindu Business Line. The Pioneer informs Shah vows zero tolerance on demographic shifts as he addressed BSF personnel at Lankamura border outpost. CBSE drops CoEMS portal for re-evaluation with student and examination data migrated to infrastructure under the board's direct control, cites Hindustan Times. The Asian Age headlines, Putin says Russia ready to jointly build Su-57 stealth jet with India, suggests strong strategic partnership between the two countries. And finally, wind from Milky Way's black hole called Sagittarius A has been discovered after 5 decades of trying. Its wind is like a gentle breeze, not a hurricane. The wind has carved out a huge conical cavity in space, informs the Asian Age. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi asserts Indian economy remains exceptionally strong despite global economic crisis. Reserve Bank of India eases regulatory norms for foreign portfolio investors in government securities to attract investment. India slams Pakistan for abusing its temporary membership of UN Security Council to peddle false narratives about Jammu and Kashmir. IMD forecasts extremely heavy rainfall in northern districts of Kerala until June 9th. And Indian Grandmaster R. Pragyanan scripts history, becomes first Indian to win Norway chess title. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.
3: எட்டு மணி 8:30 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இதயராகம். நம்ம நேயர்கள் அனுப்பின புத்தம் புது பாடல்கள் கேட்க போறோம். கேட்டுட்டு இருக்க நேயர்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புது பாடல் கேட்கணும் அப்படின்னா 9038546102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். முதல் நேயர்கள் யார் எங்கிருந்துன்னா, வாரியங்காவல், மணிஷ் சேகர், கதிரவன், வசந்தி, குளஞ்சிநாதன் இவங்க எல்லாரும் கேட்ட பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எட்டு மணி 35 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இது இதய ராகம். நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலாம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா மணப்பாறையில இருந்து கார்த்திகா சத்யபிரசாத் இவங்க ரெண்டு பேரும் லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து சில்லாஞ்சிரிக்கிய பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் பாடல் இதோ.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: 8:40 ஆக போகுது. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசையில் இதயராகம். நேர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் எங்க இருந்துனா, லால்குடியில இருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டீஸ், நிகாரிகா, இவங்க எல்லாருக்காகவும் என்ஜிகே படத்துல இருந்து அன்பே பேரன்பே பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பாருபள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை இடம்பெறும் சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். ஐயா,
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேக்குறேன். ஐயா, எனக்கு வயது 56. எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டு நான் வானொலி கேக்குறேன்.
0: எப்படி அந்த பழக்கம் உங்க வீட்டுல? உங்க அப்பா ரேடியோ வச்சிருப்பாங்க?
1: ஆமாங்க, ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் இன்னமும் அந்த ஞாபகம் எனக்கு மலர் நினைவுகளாக இருக்கிறது. என்னுடைய 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
0: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, மேல அடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க, ஓக்குள்ள மனுஷங்களா இருப்பாங்களோ
1: சொன்னீங்க. அப்படிதான், அப்படிதான். ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது. வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க. அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதிப்பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், மதியம் 12:40 நியூஸ்,
0: சரோஜ் நாராயண்,
1: சரோஜ் நாராயண சுவாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயணன், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேக்குற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
0: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேக்குறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
1: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம். எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியும். இப்ப நம்ம வந்து வானிலையை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க் நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்த. வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக
0: செயல்படுறேன். அரசு ஊழியரா இருந்துட்டு விவசாயம்?
1: கண்டிப்பா, என்னோட அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்துமுத்து கருத்து முத்து நிகழ்ச்சி, தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
0: இப்ப வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியால விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம்.
1: ட்ரான்சிஸ்டர் ரேடியோ, பாக்கெட் ரேடியோ. ஐயா, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருந்தேன். டிரான்சிஸ்டர்ல இருந்து பெரிய ரேடியோ இருந்து பாக்கெட்ல வைக்க ஒரு ரேடியோல இருந்து இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்வேன். அப்ப இந்த சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போறதும், உடற்பயிற்சி செய்யும் போது, நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கொள்வேன். ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்ணெழுத்து 7 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பேன்.
0: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது.
1: கண்டிப்பா
0: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லலாம்.
1: இருக்குது. கண்டிப்பா ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது. நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவல்

0: ப்ரையாரிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுது. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம ஏழைகளை மணி செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம் நம்ம. நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம் நம்ம. எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பார்த்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்போம், இந்தி மொழி கற்போம், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒலிபரப்புறாங்க
1: ரேடியோல.
0: நம்ம ரேடியோல நம்ம கமெண்ட்ரி கேட்டுனா மத்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம டிவில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம். நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ரசிகராக இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படும்.
1: ஒரு காலத்துல வானொலி அப்படிங்கறது ஒன் வே மாதிரி வானொலி நிலையத்திலிருந்து ஒலிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க தொலைபேசியில நேரடியா பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில வந்து பேசுறாங்க, அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்றீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்ப ஒரு பக்கமாக வந்த ஆக்சன் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு பக்கமா வரும். ஒரு காலத்துல வானொலியில வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க, இப்ப பொதுமக்களும் எல்லாருடைய இன்வால்வ்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்க சூழ்நிலை வந்து இப்ப வானொலி உருவாக்கி விட்டு, இப்ப வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்ப நேரலையில வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க.
1: இப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா தேர்ந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம் அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படித்தான் எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும், இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன், நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன், என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துட்டு
1: வானொலியை வாழ்த்தணும். ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை. மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.

0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலி.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கருணிம்ப திருவற்றியூர் தியாகையர் இயற்றிய சகானாராக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 9:29. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணைசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வத்தனே வாருலேரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சண்முகப்பிரியாராக மாதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேர்களே, இன்று காலை 10:45 சயின்ஸ் பீடியா இணைய பாதுகாப்பு குறித்த தகவல்களுடன் சென்னை இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நேரம் 10 மணி, கேட்கலாம். இனி
2: நாடகம், தற்காப்பு, கைவினை பொருட்கள் மற்றும் நேர்நிலை தலைமுறை தலைமுறையாய்

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேபாள் வெளியுறவு அமைச்சர் ஷிசில் கனாலுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறும். மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீடு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நாளை வரை நீட்டிப்பு செய்யப்படுவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மாணாக்கரின் நலன் கருதி கூடுதல் அவகாசம் வழங்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சீரான உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள பண்ணை பாதுகாப்பு திட்டம் நாடு தழுவிய இயக்கமாக உருவாகி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்வளம், நிலையான வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் 900,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழக அரசு மற்றும் எல்என்டி நிறுவனம் இடையே 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,000-க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வகை செய்யப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினருக்கான விடுதிகளில் சேர தகுதியுடைய பள்ளி கல்லூரி மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் நல மாணவ மாணவியர்கள் தங்கி கல்வி பயில 31 விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. விடுதியில் தங்கி பயில விருப்பமுள்ள தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளரிடமோ அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்திலோ பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளி விடுதிகளுக்கு 18ஆம் தேதிக்குள்ளும் கல்லூரி விடுதிகளுக்கு ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்விற்கான இலவச பயிற்சி வரும் 11ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திரு கௌரிசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. நார்வே

செஸ் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பிரக்ஞானந்தா வென்றுள்ளார். ஓஸ்லோவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட்டை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெறும் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் விக்கெட் இழப்பின்றி 15 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: வணக்கம் மக்களே, இருப்பதை வச்சுக்கிட்டு சந்தோஷம் அடையணுங்க. அப்படி சந்தோஷம் அடையாதவருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க. இப்ப சந்தோஷமா இந்த நிமிஷம் பாட்டு கேட்போமா? இது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு. முதல் பாடல் உங்களுக்காக வருது, புது வசந்தம் படத்திலிருந்து.
1: 1 2 1 2 3 4

10:14 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருதுங்க, மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

பத்து மணி 20 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களை ஆட்டம் போட வைக்க வருது, குஷி படத்துல இருந்து பாட்டு.

0: கேட்டு ரசிச்ச இந்த ரெட் பட பாடலோட நிறைவு பெறுகிறது. போடு ஆட்டம் போடு.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:30. நேயர்கள் கேட்க இருப்பது ஒரு பட பாடல்கள். இன்று எங்க தம்பி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

ஒருபட பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்க தம்பி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இனி மனோ சொர்ணலதா குழுவினர் பாடியுள்ள பாடல்

0: ஒரு பட பாடல்கள் கேட்டோம். எங்க தம்பி படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்தது. நேரம் 10:45.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் சயின்ஸ் பீடியா. காலையில கண்ணு விழிக்கிறத தொடங்கி இரவு நாம கண்ணு அசந்து தூங்குறது வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது என்னவோ நம்ம நிழல்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நிஜத்துல நிழலை விட நம்ம கூட அதிகமாவே ஒட்டிக்கிட்டு இருக்குது நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்கள் தாங்க. நம்ம வீட்டு கதவை பூட்டிட்டு சாவிய பத்திரமா வைக்கிறோம், பீரோவை பூட்டிட்டு சாவிய மறைச்சு வைக்கிறோம். ஆனா நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்களை எவ்வளவு பாதுகாப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம ராஜாக்களா வளம் வரணுமா இல்ல பலிக்கடா ஆகணுமாங்கறத பத்தி எல்லாம் நாம பேச போறோம் இன்றைய நிகழ்ச்சி இணைய பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைய பாதுகாப்பு குறித்த பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி. ஆகாஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மூத்த அறிவிப்பாளர் சித்ரா திருவாளன் அவர்கள்.
2: வணக்கம் ஆகாஷ்.
3: வணக்கம் மேம்.
2: கையில ஒரு திறன்பேசி இல்லாத ஆட்களே இப்ப இல்லைன்னு சொல்லலாம். எல்லார் கையிலுமே திறன்பேசி இருக்கு. எல்லாருமே இணையத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கும். இணையத்துல தேடல்கள் அதிகமாக ஆக அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு பற்றிய ஒரு சிந்தனை நம்ம மனசுல வந்து போகுது. ஆனா அதை நம்ம ரொம்ப அதிகமா கவனிக்கிறது இல்ல. இணைய வழியில பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை. கைபேசி கையில இல்லாதவங்களுக்கு கூட அதனுடைய அவசியத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இருக்குது. சரி, அப்போ அதுக்கான விழிப்புணர்வு பல தளங்கள்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனாலுமே ஒரு சாதாரண குடிமகனுக்கு கையில ஒரு கைபேசி, அது வந்து தன்னுடைய பிள்ளை வாங்கி கொடுத்ததா கூட இருக்கலாம், அந்த திறன்பேசியை கையில முதல் முறை எடுக்கும் பொழுது ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கும். அந்த ஆர்வத்துல நம்ம ரொம்ப அதிகமா அதுல என்னென்ன இருக்குன்னு தேடிட்டே இருக்கும்போது நமக்குமே தெரியாம நம்ம நிறைய விஷயங்களை அந்த திறன்பேசிக்கு ஒரு உணவு போல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த சைபர் செக்யூரிட்டி, அதாவது இணையதளத்துல பாதுகாப்பாக எப்படி உலாவுறது அப்படின்றத பத்தி ஒரு எளிய விளக்கம் ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரியக்கூடிய விஷயத்தை சொல்லுங்களேன்.
3: ஓகே, சோ சைபர் செக்யூரிட்டின்றது ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது வெறும் இந்த போன் ஹேக் பண்றது, இல்லைன்னா வந்துட்டு கேம் ஹேக் பண்றதுனா ஒரு கண்டினியூஸா SMS சென்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி ஒர்க் ஆகாது. சைபர் செக்யூரிட்டி ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய ஒரு ரெண்டு பில்லர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரெப்யூட்டேஷன் அண்ட் தென் பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட். சோ இது ரெண்டுமே உடைக்கும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபாலோ ஆகும். இதுதான் வந்து சைபர் செக்யூரிட்டி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நான் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நான் ஹேக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வெளியே இருந்துட்டு நான் லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு இன்டரப்ட் பண்றேன்னா அது வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கன்சர்ன், ரைட்? ஒரு செக்யூரிட்டி பிரீச் அது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது யார் பண்ணது, எங்க இருந்து வந்தது, ஸோ இது ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போவோம். ஓகே, ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு டேட்டா பிரீச் நடக்குதுன்னு நினைங்களேன். அந்த டேட்டா பிரீச்னால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெப்யூட்டேஷனல் டேமேஜ் நடக்கும், ரெண்டாவது லா ஷூட் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ போத் ரெப்யூட்டேஷன் அண்ட் பினான்சியல் லாஸ் ஆகும் போது ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு அட்டாக் ஆகுது.
2: தொடர்ந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வேற வேற மாதிரி வரும்.
3: எக்ஸாக்ட்,
2: ஒரே மாதிரி பிரச்சனை வரும்.
3: எக்ஸாக்ட்லி.
2: அப்போ அத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ரியல் வேர்ல்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் வேற மாதிரி, சைபர் வேர்ல்ட்ல அந்த இணைய உலகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறிக்கிட்டே இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி.
2: என்ன மாதிரி எல்லாம் இப்ப லேட்டஸ்டா இருக்கு?
3: ஓகே, சோ

0: இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஏஐ வந்துட்டு செம்ம பூம்
1: ஆமாம்
0: ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. இந்த ஏஐ ஸ்கேம்ஸ் த்ரூயும் வந்துட்டு அவ்வளோ வல்னரபிலிட்டிஸ் இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ போயிட்டு இருக்க வார் யூஎஸ் ஈரான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் வார் எங்கேயுமே ஸ்டார்ட் ஆகவே இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா சைபர் வார் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கிளாட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கிளாட் ஏஐ இந்த சாட் ஜிபிடி மாதிரி கிளாட் அப்படின்றது. ஸோ இது த்ரூவா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வார் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேப் பண்ணி துரேந்திர படம் பாத்தீங்கன்னா பிசிக்கலா போய் ஒரு ஸ்பை பண்றது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் பர்சிஸ்டன்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிறனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும், ஓகேவா? ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்க இருந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்துடும். ஆக்சுவலி இது வெளியே வரல, இந்த நியூஸ் வந்துட்டு கவரேஜ் ஆக்சுவலி மீடியா தான் எடுத்துட்டு வரல. பட் ஸ்டார்ட் ஆகினது வார் ஃபர்ஸ்ட் சைபர் வார் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா பிசிக்கல் வார்க்குள்ளே போச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்கேம் பத்தி சொல்றேன், ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்பிங், ஏஐ த்ரூவா மார்பிங் பண்றது. ஏஐ வரதுக்கு முன்னாடியும் மார்பிங் இருந்தது, பட் மார்பிங் அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேனுவலா எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த நாலேஜ் இருக்காது. பட் இப்போ ஏஐ வந்ததுனால சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கூட வந்து பாத்தீங்கன்னா மார்பிங் டெக்னிக்ஸ் வந்துட்டு ப்ராம்ப்டிங் த்ரூவா வந்துட்டு உங்களால எடுக்க முடியும். சோ இந்த கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகமா ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு ஏஐ இண்டஸ்ட்ரீஸ்ல. அண்ட் இது தவிர்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடர்ன் டே சைபர் கிரைம்ஸ் அப்படின்றது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா புதுசா லைக் இப்போ ஒரு கிரைம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மூணு விஷயங்கள் தான், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் சுத்தி தான் ஒரு கிரைம் நடக்குது. சோ இதுல காமனா ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு மண் பெண் பொண் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு சைபர் கிரைம் எடுத்தாலும் சரி இந்த மூணுக்குள்ளதான் இருக்கும் சுத்தி. சோ இதை எவால்வ் பண்ணி வரதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டே டு டே டெவலப் ஆயிட்டு இருக்க ஒரு சைபர் கிரைம்.
1: சரிங்க, இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சுத்தி நடக்குது, நம்ம கண் முன்னாடிதான் நடக்குது ஆனா நமக்கு தெரியல அப்படின்றதுதான் உண்மையும் கூட. இந்த ரீல்ஸ் மோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால நம்மளே பாக்குறோம். ரொம்ப சின்ன குழந்தை, அந்த குழந்தை கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆட முடியாதுன்னு நமக்கு தெரியும், ஆனா ஏ டூல் மூலமா அந்த குழந்தை அப்படி காட்டுறாங்க, அது ஆடுற மாதிரி அப்படி எல்லாம் காட்டுறாங்க. ரசிக்கிறமே தவிர இது பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்றோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இப்போ இப்படிதான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஆன உங்களுக்கு தெரியும், ஆனா ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப அந்த வாய்ப்பு இல்லைன்னு போது எதையெல்லாம் தவிர்க்கணும்? ஒரு இணையத்துக்குள்ள போயாச்சு அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனா இருக்கலாம் ஒரு பக்கம், இன்னொன்னு இப்ப நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இல்லாம அதுல ஒரு நெட் பேங்கிங் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு எனக்கு ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது. எது சாதாரணமா கிடைக்குதோ அதை தானே நான் பயன்படுத்துவேன், நான் ரொம்ப ஹைடெக்கா யோசிக்கவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது நமக்கு அங்க அந்த வல்னரபிலிட்டி பாதிக்கப்படுற பெர்சன்டேஜ் எவ்வளவு கூடுது?
0: ஓகே, சோ நான் ஒன்னு தெளிவா சொல்லிடுறேன், ஹேக்கிங் அப்படின்றது நாட் வி கோ அண்ட் ஹேக் டிவைஸ், ஒரு ஹியூமனை தான் ஃபர்ஸ்ட் ஹேக் பண்ணுவாங்க, ஒரு ஹியூமனை பத்தி ஃபுல்லா படிப்பாங்க, ஓகேவா? சோ அதுக்கடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கிங் குள்ளே இறங்குவாங்க. சோ மை ஒபினியன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப் உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் நீங்க டிவைட் பண்ணிக்கணும், ஓகேவா? சோ டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்ப நான் அப்படிதான் வச்சிருக்கேன், நான் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றேன், எந்த ப்ரொஃபஷனல் தனியா இருக்கும், ஓகே, பட் பிரைவேட் அப்படின்றது இட் இஸ் மை பிரைவேட் அக்கௌண்ட், என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் தான் நான் வச்சிருக்கிறது இல்ல. சோ வென் யூ டிவைட் திஸ் பிரைவேட் அண்ட் ப்ரொஃபஷனல் செப்பரேட்லி உங்களால கொஞ்சம் வந்துட்டு சேஃப்டி கன்சர்ன் உங்களால இருக்க முடியும், கொஞ்சம் தான், நான் ஃபுல்லா சொல்ல முடியல, ஐ கான் கிவ் யூ 100% ஷியூரிட்டி, எதுலயுமே 100% ஷியூரிட்டி கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும், ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட டேட்டாஸ் வந்துட்டு எந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்றது, சும்மா நம்ம வந்துட்டு ஒரு ஆப் குள்ள போனோம் எல்லா பெர்மிஷன்ஸும் நம்மளுக்கு கேட்கும், ரைட்டா? அலவ் திஸ், அலவ் யுவர் இமெயில் அட்ரஸ், அலவ் யுவர் போட்டோஸ் எல்லாமே கேட்கும். ஆப்வியஸ்லி நோபடி இஸ் கோயிங் டு ரீட் த 15 பேஜ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஆனா என்ன பர்மிஷன்ஸ் அலோவ் பண்றீங்க அப்படின்றது முக்கியம். ஒரு கால்குலேட்டர் ஆப்புக்கு உங்க கேமராவோ இல்ல போட்டோஸோ தேவையில்லை, எக்ஸாக்ட்லி, ரைட்? சோ அந்த இடத்துல நீங்க கொடுக்க கூடாது, ஓகேவா? அதே மாதிரி ஒரு டாப் ஆர்கனைசேஷன்ஸ் நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம், 24/7 அவங்க லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்றத வச்சுக்கிறாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்க நம்மளுக்கு இன்னும் தெரியாது, ஆக்சுவலா
1: இன்புட்டை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு நமக்கு
0: தெரியாது, அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க,
1: இன்புட் இருந்துட்டு இருக்கு,
0: எக்ஸாக்ட்லி, எல்லா இடத்துலயும் இருக்குது, அது டாப் ஆர்கனைசேஷன்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு தான் இருப்பாங்க, ஃபார் தேர் பிசினஸ் யூஸ்ன்னு சொல்லிட்டு பர்சனலா கூட டாக் பண்ணிட்டு நிறைய இருக்கு. அதாவது எடிட் பண்ற ஆப்ஸ் எல்லாம் நிறைய, இப்போ ஏன்னா இப்போ ஜென்சிஸ் ரீல்ஸ் எல்லாம் நிறைய போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, சோ அவங்க வந்து பேட் சாஃப்ட்வேர் போக மாட்டாங்க, ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு 6,000-7,000 வரும், சோ அது போக மாட்டாங்க, சோ கிராக் ஏத்துவாங்க. அது இல்லைனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல ஆன்லைன்ல அப்லோட் பண்றது போட்டோஸ் எல்லாமே டேஞ்சர் தான். சோ எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்த்து போனோம், ஒரு ஜெனியூனா ஒரு சர்வீஸ் வாங்கி போறது இட் இஸ் பெட்டர், அது என்னோட பாயிண்ட்.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைய பாதுகாப்பு குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். உடன் உரையாடினார் மூத்த அறிவிப்பாளர் சித்ரா திருவாளன் அவர்கள். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கிறது, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே KYC அப்டேட் பண்ணுங்க. இப்படி வர எந்த ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு லாபம் தர போறதெல்லாம் இல்ல, உங்களோட அக்கௌண்ட்டை காலி பண்ணதான் வருது. அதை விட சில பேர்லாம் பாஸ்வேர்டு வைப்பாங்க பாருங்க, அவங்களோட பேரையே பாஸ்வேர்டை வைப்பாங்க.

0: அதை வந்து தாண்டி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படிங்கிற யாருக்குமே தெரியாத பாஸ்வேர்டையும் பாஸ்வேர்டை வைப்பாங்க. இதுக்கெல்லாம் மேல ஒரே நம்பரையே பாஸ்வேர்டை வைப்பாங்க. 0000011111 இந்த மாதிரி இப்படி எல்லாம் பாஸ்வேர்ட் வைக்கிறது திருடனுக்கு நாமளே சாவி கொடுக்கறதுக்கு சமம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கலந்த பாஸ்வேர்டை பயன்படுத்துங்க. தெரியாத நபர்களோட வீடியோ காலையோ இல்ல மெசேஜையோ பாக்குறப்ப ஒரு நிமிஷம் யோசிங்க. திரைக்கு பின்னாடி இருக்கிறது யாரா வேணா இருக்கலாம்ல. டெக்னாலஜி வளருது அப்படின்னு நாம மகிழ்ச்சி அடைகிற அதே நேரத்துல அதை வச்சு நம்மளை ஏமாத்துறவங்க அதிகமாகிட்டே தாங்க இருக்காங்க. விழிப்புணர்வு ஒண்ணுதான் நமக்கான ஆகச்சிறந்த பாதுகாப்பு கவசம். நம்ம போன்ல வர ஒரு ஓடிபியோ இல்ல ஒரு லிங்கோ நம்ம நிம்மதியவே கெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இணையதளத்தை பாதுகாப்பா கையாளுங்க. உங்க பாதுகாப்பு உங்களோட விரல் நுனியில தான் இருக்குது. இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களையும் இனி வரும் வாரங்கள்லயும் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். இது முடிவல்ல ஆரம்பம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் இணைய பாதுகாப்பு.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
2: இருந்ததுதான். அடே
1: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
3: போலீஸ் பேங்க் RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.

0: நேரம் 11 மணி. ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.
1: நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் திரை இசை பாடல்கள்.

நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடர்வது நட்புக்காக திரைப்படத்திலிருந்து விஜய் ஏசுதாஸ் சுஜாதா பாடிய பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடிய பாடல் உன்னுடன் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். தொடரும் பாடல் பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி பாடியது.

சுமங்கலி பாடிய பாடல் 6 திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். தொடர்வது பிரசன்னா சுப்ரியா ஜோஷி பாடிய பாடல் வேலாயுதம் திரைப்படத்திற்காக.

0: உலக முக்குத்தி கடுக கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: இனி திப்பு ஹரிணி பாடிய பாடல் வேங்கை திரைப்படத்திலிருந்து.

0: இசை கேட்டீர்கள். நேரம் 12 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
1: குறளமுதம் பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 7 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள் திறந்து 2 நாள் ஆச்சு. குழந்தைங்களாம் திரும்பவும் அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோடை விடுமுறை தம்பா முடிஞ்சிருக்கு, கோடை காலமே ஒன்றும் முடியல, நான் தினமும் வந்து உங்களை மறக்காம பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சூரியன் நாள் தவறாம வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போகுது. வேணாம் பாவம் பாசம் போதும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில நம்ம நெடுஞ்சாலையில பயணிக்கும் போது நகரத்தை விட்டு வெளியில போய் அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போதே அப்பாடா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு இதமான உணர்வு ஏற்படும். அதுக்கு காரணம் அங்கே கிடைக்கக்கூடிய குளிர்ச்சியான காற்று, பசுமையான சூழ்நிலை, இதெல்லாம் தான். ஆனால் நகரத்துக்குள்ளே மட்டும் ஏன் வெயில் இவ்வளோ கடுமையாக இருக்குது? ஒரே சூரியன் தான், அது எப்படி நகரத்தை மட்டும் டார்கெட் பண்ணி ஜாஸ்தியாக வெயில் அடிக்குமா என்ன? அதுக்கு காரணம் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. இந்த UHI பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நகரங்களில் கான்கிரீட் பிளாக்குகள், வற்றிய நீர்நிலைகள், அப்புறம் சூரிய ஒளியை தனக்குள்ளே பிடிச்சு வச்சுக்கிற மாதிரியான கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். உயரமான கட்டிடங்கள், குறுகலான தெருக்கள், இதனால குளிர்ச்சியான காற்று இங்கேயும் அங்கேயும் பயணிக்க முடியாத சூழ்நிலை, வாகன புகை, தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய வெப்பம், புகை, அதீத AC பயன்பாடு, இப்படி பல விஷயங்கள் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட்டுக்கு காரணமாக அமைது. சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை காட்டிலும் நகரங்களில் எப்பவுமே வெப்பநிலை கூடுதலாக பதிவாகுது. இதனால தான் நம்ம மரங்கள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ள நுழையும் போது ஒரு இதமான உணர்வு ஏற்படுது. சரி, இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டை எப்படி தான் கட்டுப்படுத்துறது? பதில் நம்ம கிட்டேயே இருக்கு. அந்த இதமான சூழலுக்கு காரணம் மரங்கள் தானே, நம்மளே புரிஞ்சுக்கிறோம்ல. இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டை கட்டுப்படுத்தவும் வளராம தடுக்கவும் நகரங்கள்லையும் பசுமை சூழல்களை அதிகம் ஏற்படுத்தணும், நீர்நிலைகளை முறையா பராமரிக்கணும், தேவையற்ற வாகன பயன்பாடை குறைக்கணும். இல்லாட்டி ஒவ்வொரு முறையும் நம்ம வெப்பத்தை அதிகமாக உணரும் போது 20-30 கிலோமீட்டர் பயணிச்சு கிராமங்களை நோக்கி போக வேண்டியிருக்கும். சுற்றுச்சூழலில் சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்துகிற இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் குறைக்க முடியும். நகரங்களில் மட்டும் வெப்பம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சலிச்சுக்கிறதோட நிப்பாட்டாமல் அதுக்கான தீர்வை நோக்கியும் பயணிப்போம். ஒட்டுமொத்த ஊருக்கே AC போடுறதை பற்றி முடிவெடுப்போம், அதாவது மரம் வைக்கிறத பற்றி.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனி கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல்.

நேர்களே, 12 பத்துக்கு சங்கீத சாரல், பிரேமா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம் ஒலிபரப்பாகும். 1 மதுரகீதம், நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கன்று ஈன்ற மாடுகளில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை நோய்

தடுக்கும் முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் வெங்கடேசன் அவர்கள். நேர்களை 2:30 மணிமலர் லிட்டில் ஸ்டார் ஏ சாகித்யா அவர்களின் நாகஸ்வரேசி கேட்கலாம். தொடர்ந்து பல்சு நிகழ்ச்சியாக மாரநேரி செயின்ட் ஆண்டனிஸ் RC அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் விளங்கும் பல்சு நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 12:10.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்க இருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக பராமுக எனத் தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி இயற்றியது கல்யாணி ராகம் திஸ்ர திரிபுட தாளம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அடுத்து ஆடும் பெருமாளே என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல் தோடி ராகம் ஆதி தாளம்.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பிரேமா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்டோம். இத்துடன் சங்கீத சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்கள் ஒரு மணிக்கு மதுர கீதமாக ஒலிக்கும் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். கன்று ஈன்ற மாடுகளில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை நோய்களை தடுக்கும் முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் வெங்கடேசன் அவர்கள். 2:30 மணிமலரில் மாறநேரி செயின்ட் ஆண்டனிஸ் ஆர்சி உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி லிட்டில் ஸ்டார் ஏ சாகித்ய அவர்களின் நாகஸ்வரம் ஆகியன கேட்கலாம். சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன்ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த 100 இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க, 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷத்துக்கு கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்பா வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் கிளாத்திங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமாக பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாக்காக மெடல் பண்ணலாம்னு இருக்கேன்.
1: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முல்லான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. KL ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:50.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி
5: 1 2 3
4: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் ஒரு மணி, நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், திருச்சி கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா வீரமுத்து பெரியக்காள் கண்ணன் சிவகாமி அருண் குருப்ரியா பிரணீத் நல்லுச்சாமி இவர்களுக்காக பாடல் நடக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அன்னை வானொலியில் நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நவராத்திரி திரைப்படத்திலிருந்து பாடலை எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்பு நேயர்கள், திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சுமதி, முருகேசன், கருப்புசாமி, கார்த்திகேயன் இவர்களுக்காக பாடல் இதோ.

0: சபையோர்களே, பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து உலகத்தை விட்டு கொள்ளும்படியாக மிக தாமியுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
1: அரசன் அரசன்

அதாப்பட்டது. மதுராபுரி மன்னன் அஸ்வதி மகன் சாவித்திரி ஆகியான் எனக்கு உரிமையான இந்தா சொண்டா நந்தா வரத்திலே புலாவி வரும் காலையிலே காட்டராஜன் என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது என்னை விரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரபுருஷனாகப்பட்டவர்

நின்று இந்த உண்மையும் வர்ணித்தாலும் இவர் அங்கத்தில் ஒரு வாரத்தை கூட

அது நினைவா? எனது கண்ணெதிரே நிற்பது மண்ணுலகம் அங்கையா அல்லது விண்ணுலகம் அங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது இடையழகும் நடையழகும் உடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்வசி.

அழகை படைத்த அந்த ஆதிசேஷன ஆளுமையுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவை படைத்த நம்மால் எப்படி முடியும்? அருகிலே சென்று யாரென்று விசாரிப்போம்.

நான்கு விதமான பெண்களுக்குரிய குணங்களை விட்டு நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு ஏனோ

0: இருக்கின்றனவோ
1: அதை நான் சொல்ல தெரிய வேண்டுமா சுவாமி?
2: ரூபசித்திர மாமரத்தியிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திட நாள்

நேர்கள் கற்றசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் அன்பு நேயர்கள், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கும் புனிதம் இவர்களுக்காக பாடலடிக்கிறது.

பழம் அங்கிருக்கு கத்தி வரும் வெள்ளையே போய் புது சொல்ல மாட்டாயோ கத்தி வரும் வெள்ளையே போய்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: ஒரு மணி 21 நிமிடத்திற்கு நேர்கள் கற்றரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து யார் நீ திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் லால்குடி, லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களுக்காக பாடல் இதோ.

மதுரகீதத்தில் தொடர்ந்து வருகிறது கல்யாண பரிசு இவர்களுக்காக. புதுக்கோட்டை கீரனூர் முகமது சஃபிக் ஜுமானா மரியம், முகமது ஷாலிக், முகமது சுஹைல், முகமது சல்மான் இவர்களுக்காக பாடலிதோ.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான், அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க.

0: தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 1:36 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து வரும் எங்கள் தங்க ராஜா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நீங்கள் ராமேஸ்வரம், மதீனா, ரம்சான் இவர்களுக்காக பாடலொடுக்கிறது.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா? அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
1: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கேன்?
0: அட, உன்னைய பார்த்து சொல்லலாமா?
1: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
0: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
1: அப்படி என்னத்த பாத்தீங்க?
0: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
1: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
0: உன் பேச்ச மீறவா போறேன்.
1: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
2: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
3: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதை மயக்கும் மதுர கீதம். மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு. எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச கட்டமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில் இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் பரவலாக்கப்பட்ட வளம், ஒருங்கிணைப்பு, மீட்சிமை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழாவை அமைச்சர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த இசை விழாவில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுதில்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்கவுள்ளனர். சிறந்த சமூகத்தின் மூலம் வளர்ச்சியடைந்த தேசம் மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டது. 2027 பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக மொரீஷியஸ் அரசு அறிவித்துள்ளது. மேலும் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மொரீஷியஸில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில் இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய மற்றும் மாநில அளவில் பிஜேபி சிறப்பாக செயல்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு அண்ணாமலை விலகியதால் பிஜேபிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார். தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், லால்குடி உள்ளிட்ட

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா சிறந்து

0: 11 தீயணைப்பு நிலையங்களில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றிய சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த ஓராண்டில் போதைப்பொருள் விற்பனை செய்த 79 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி மாணாக்கரிடையே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 500,000 மேற்பட்ட தனி நபர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஜிராம்ஜி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2025-26 492,781 தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை வேலை வழங்க வேண்டும் என்று 688 ஊராட்சிகளிலும் 441,000 குடும்பங்களைச் சேர்ந்த 595,000 பேருக்கு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எமரால்டு, நஞ்சநாடு, முத்துறை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை நகர பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள இத்தலார், எமரால்டு, நஞ்சநாடு, கப்பத்துறை, முத்தோரை, பாலாடா, பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியுள்ளது. உதகையில் மழை பெய்து வருவதால் குளிர் நிலவு தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைகாலம் காரணமாக நாட்டு படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றன. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் பைபர் படகுகள் இன்று காலை கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து வஞ்சிர மீன் கிலோ 1,600 வரையும் விலை மீன் கிலோ 800 வரையும் விற்பனை ஆனது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய திறன் பயிற்சி சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 24 நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 9 நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் யுசுகி இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இதுவரை 5 இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் 18 ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த

0: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மிடே நியூஸ்.
1: Akashvani, and I'm Saira Mujtaba with the Midday News. The headlines. Reserve Bank of India simplifies rules for foreign portfolio investors in government securities to

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில்
1: மாடு மாடு பசுமாடு, மாடு மாடு பசுமாடு,
0: கால்நடை வளர்ப்பிலேயே மிக முக்கிய அங்கமா விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடியது கறவை மாடுகள் தாங்க. இந்த கறவை மாடுகள் கன்று ஈன்றதுக்கு அப்புறம் சில சத்து பற்றாக்குறையினால பாதிக்கப்படுது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சில நேரங்கள்ல நோய் தாக்கமும் ஏற்படுது. இது தடுக்க நாம என்ன செய்யணும்? இத பத்தி எல்லாம் விளக்கமா தெரிஞ்சுக்கலாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து விளக்கம் தர இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம்

0: ஐயா, இப்ப மாடு கண்ணு போட்டோன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் அந்த மாடுகள்ல ஏற்படும்?
1: மாடுங்க பாத்தீங்கன்னா சினையா இருந்து அடுத்து பால் கறக்கிற நிலைக்கு மாறுறாங்க. அப்போ உறுப்பு மாற்றங்கள் நிறைய இருக்கும். உறுப்பு மாற்றங்கள் மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்திலயும் நிறைய மாற்றம் வரும். ஹார்மோன் சேஞ்சஸாகவும் நிறைய இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாடு வந்து பால் சுரப்பு தன்மையை நிர்ணயிக்கிற காரணிகள். குறிப்பா பாத்தீங்கன்னா உடம்புல வந்து மடி தசைகள் வந்து நல்லா விரிவடையும். அப்போ அதுக்கு போற ரத்த ஓட்டங்கள் பாத்தீங்கன்னா அதிகமா போகும். அப்படி அந்த மாற்றத்தினால என்னாகும், நோய் சக்தி கண்டிப்பா குறையும் மாடுகளுக்கு. இப்போ ஏற்கனவே அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில உனிக்காய்ச்சல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதனோட தாக்கம் இப்போ வரும். அப்புறம் பால் வழியாக தான் அதிகமான சத்துக்கள் வெளியேறும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்து, கால்சியம் சத்து தான் அதிகமாக வெளியேறும். இவங்கெல்லாம் உடம்புலேருந்து வெளியேறதுனால மாட்டுக்கு வந்து சோர்வு அடைந்துடும். ஸோ இந்த மாற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த காலங்களை வந்து நம்ம பராமரிப்புன்றது நல்லா கவனமாக பார்த்துக்கணும் மாடுங்களை.
0: சரிங்க, அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக வெளியில் போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் கடைபிடிச்சா அதனுடைய கால்சியம் சத்தை அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம்?
1: மாடுகள் வந்து சினையாக இருக்கிறப்போ நல்ல வகையில் தீவனம் அளிக்கணும். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவு சரிவிகித அளவு விவசாயிகள் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்ணு போட்ட உடனே இந்த கால்சியம் சத்து குறையிறது தடுக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கால்சியம் மருந்து வந்து சினையாக இருக்கிறப்போ கண்ணு போடுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதிகமாக கொடுத்துருவாங்க. அப்படின்னா உடம்பு நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க கால்சியத்தை. மாடு என்ன பண்ணும், கண்ணு போட்ட உடனே பால் சுரப்பு அதிகமாகி கண்ணுக்குட்டிக்கும் போகும், பால் சுரப்பு நம்மளும் கறப்போம். அப்படி மொத்தமாக பால் நிறைய வெளியேறதுனால அது வழியாக கால்சியம் சத்து வெளியே போகிறதுனால மாடுகளுக்கு வந்து உடனே படுக்கிற நிலைமையோ இல்லை பால் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வந்துட வாய்ப்பு அதிகம்.
0: அப்போ என்ன மாதிரியான நம்ம ஊட்டச்சத்து முறையை பயன்படுத்தினா கால்சியம் சீராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு?
1: அடர் தீவனம், அதுக்கப்புறம் உலர் தீவனம், பசுந்தீவனம், இது மூணுமே சரிவிகித தளத்தில் கொடுக்கணும். ஒரு மாடு சராசரியாக 5 லிட்டர் பால் கறக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 30 கிலோ அளவுக்கு பசுந்தீவனத்தை வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணலாம். இல்லை அதுக்கப்புறம் 5 லிட்டருக்கு அப்புறம் ஒரு லிட்டர் பால் அதிகமாகுது அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு அடர் தீவனத்தை நம்ம அதிகப்படுத்தணும். அடர் தீவனம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ அளவுக்கு ஒரு மாடு 5 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா 2.5 கிலோ அளவுக்கு அடர் தீவனத்தை வச்சு மெயின்டைன் பண்ணலாம்.
0: சரிங்க ஐயா, இப்போ கால்சியம் வந்து நிறையா வெளியேறுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த கால்சியம் சத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இல்லைனா அது கண்ணு ஓட்ட விற்பாடு கால்சியம் சத்துக்காக என்ன மாதிரியான தீவனங்களை கொடுக்கும்போது கால்சியம் சத்து ஈடாகும் அப்படின்னு கேட்குறேன்.
1: மாடுகளை வந்து கண்ணு போட்ட உடனே எக்ஸசைஸ் கொஞ்சம் கொடுக்கணும், அதை நடக்க விடலாம், வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கொஞ்சம் நேரம்ன்றது வெயிலில் அவங்களை கொண்டு போய் மேய்ச்சல் கொண்டு போயிட்டு கொண்டு வர்றது. சூரிய ஒளி மூலிமா விட்டமின் டி சக்தி நல்லா கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் டி சத்து இன்டைரக்டாக என்ன பண்ணணும்னா மறைமுகமாக கால்சியம் உற்பத்தியை உடம்புல உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிகமாக உதவி செய்யும். அப்புறம் பசுந்தீவனம் நல்லா கொடுக்கும். இது ரெண்டும் போக அடர் தீவனத்தை கொடுக்கணும். அடர் தீவனத்தை என்ன பண்ணுவாங்க, கை காசு இல்லாதால அடர் தீவனம் வாங்க முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய விவசாயிகள் அரிசி கஞ்சி மாவு சத்தா இருக்கிறதெல்லாம் நிறைய வேக வச்சு போட்டுருவாங்க. அப்படி பண்ணாமல் தவிடு புண்ணாக்கு ரெடிமேடாக இருக்கிறது வாங்கி போடலாம், குச்சி தீவனம்னு சொல்லுவாங்க, அது வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி அவங்களாம் ரெடி பண்ணலாம். குடும்பம் வர மக்காச்சோளம் இருக்கிற மாதிரி அடர் தீவனம் நிறைய கொடுத்தோம் அப்படின்னா எரிசக்தி குறைபாடுன்னு சொல்லுவாங்க, சத்து குறைபாடு கம்மியாகாமல் இருக்கிறது காப்பாற்றும். இதெல்லாம் வந்து கண்ணு போட்ட உடனே வர நோய்களில் ஒரு வகை. கால்சியம் சத்தும் குறையும், எரிசக்தி குறைபாடும் இருக்கும். இது கம்மி பண்ணுறதுக்கு நம்ம தவிடு புண்ணாக்கு எண்ணெய் வித்துக்கள் அடங்கிய புண்ணாக்கு வகைகளும் கலந்து வைக்கிறது, அடர் தீவனத்தை கலந்து வைக்கிறது நல்ல முறையில் பால் சுரப்பையும் மேம்படுத்தலாம், மாட்டோட உடல்நலத்தையும் மேம்படுத்தலாம்.
0: அது என்னங்க எரிசக்தி குறைபாடுன்னு?
1: எரிசக்தி குறைபாடு நமக்கு குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் எரிசக்தி குறைபாடு. அதாவது உடலில் வேறு செய்து தேவையான கலோரிஸை அதிகப்படுத்துறது வந்து எண்ணெய் வகைகள், புரத சத்து நிறைந்த தீவனங்கள், இதுதான் வந்து உடம்புல வந்து சேர்த்து விடும். ஸோ அந்த சத்து குறைபாடு இருக்கிறதுனால எனர்ஜிக்கு தேவையான சத்து இல்லைன்னா அது எரிசக்தி குறைபாடு நோய்கள்னு சொல்லுவாங்க. இந்த நோயில் பார்த்தீங்கன்னா மாடுங்க வந்து பால் சுரப்பு குறைஞ்சிரும், சோர்வாக இருக்கும், உடல் எடை வந்து மெலிசாயிடும். பால் அளவு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டதுலேருந்து முதல் நாள்லேருந்து 2 மாதம் வரைக்கும் பீக் ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அதிகரித்துட்டே போகும். அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சமநிலைக்கு வரும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். மாட்டோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த 2 மாதம் பீரியடில் நல்லபடியாக தீவனத்தை வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பால் அளவு குறையாமல் இருக்கும், மாடு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அடுத்த இத்துக்கு அவனை தயார்படுத்திக்குவாங்க.
0: இந்த கண்ணு போட்டோன்னா வரக்கூடிய இந்த சத்து குறைபாடு நோய்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.
1: பொதுவாக அதிகமாக வர சத்து குறைபாடு நோய்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சல் நோய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழமுடியா படுகிடை நோய்னு சொல்லுவாங்க. அதை மாடு வந்து படுத்துறோம் இழமுடியாது, படுத்தே கிடக்கும், அதை இழமுடியா படுகிடை நோய்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் மெக்னீசியம் சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலும் மேஜராக வரும். அதுக்கப்புறம் தாது உப்பு குறைபாடுனாலையும் மாடுகளுக்கு வந்து சத்து குறைபாடு நோய்கள் வரலாம். ஸோ பால் காய்ச்சல் நோய் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு போட்ட உடனே முதல் நாள்லேருந்து 3வது நாளுக்குள்ளார பால் காய்ச்சல் நோய் அதிகமாக வரும். உடம்பு சூடு அதிகமாகிடும், ஏன்னா கால்சியம் வந்து பாலில் தான் முதலே சொன்னது மாதிரி பாலில் தான் அதிகமாக வெளியேறும். அதனால் அது அவங்களுக்கு வந்து பால் காய்ச்சல் அதிகமாக இருக்கும், பால் சுரப்பு கம்மியாகும், மாடு சோர்வு அடைஞ்சிடும். படுத்துக்கிட்டு அது அடிக்கடி பின்னப்பகுதியோ இல்லை வால் பகுதியோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி படுத்து கிடப்பாங்க. காது, நம்ம கை கால் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா குளிர்ந்து போயிடும், ஏன்னா சத்து குறைபாடு கம்மியாகிறதுனாலையும்

0: உணர்ச்சி குறைபாடு கம்மியாக இருக்கிறதுனாலையும் அந்த உறுப்புகள் வேலை செய்கிறதுலாம் தளர்வு அடைஞ்சிடும். அதனால் மாடு படுத்தே இருக்கிறது நிலைமை வரும். இது வந்து பால் காய்ச்சல் நோயில் ஏற்படுற மேஜரான அறிகுறிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இழமொழியாக படுகடை நோய். மாடு என்ன ஆகும், கண்ணு போகிற ஸ்டேஜில் ஏதாவது ஒரு வகையில் அவன் கீழே விழுந்துடுறதோ இல்லாட்டி அவன் நின்றுட்டு இருக்க கொட்டகை பகுதி வந்து சரியான அளவு இல்லை அப்படின்னா வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ பின்னங்கால் பார்த்தீங்கன்னா ரெண்டும் முறியறதுக்கோ இல்லாட்டி வழுக்கி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்தமாரி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் வந்து தீவனத்தை இடத்துக்கு போக படுத்தே கிடக்கும். அப்போது அந்தமாரி சமயத்தில் விவசாய பெருமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாட்டை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை புரட்டி விடலாம், காலை நல்லா நீவி விடலாம், ஸ்லீப்பரி ஃப்ளோர் அதாவது வழுக்கும் தரைகள் இல்லாமல் கொட்டகையை வந்து கண்ணு போகிற காலங்களில் பார்த்துக்கிட்டோமா இந்த இழமுடியா படுகடை நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எரிசக்தி குறைபாடு. முன்னாடி சொன்ன மாதிரி கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, எரிசக்தி குறைபாடு நோய். இது என்ன ஆகும், மாடு வந்து சனியாக இருக்குது அப்படின்னா 21 நாட்களுக்கு முன்னாடியும் கண்ணு போகிறதுக்கு முன்னாடியும் 21 நாட்களுக்கு பின்னாடியும் இந்த காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிலைமாறும் காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் சரியான அளவு தடர்த்தேவனம் இல்லாட்டி தீவன பசும்புல் மேலாண்மை எதுவுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்னா மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எரிசக்தி வந்து உடம்புல சேர்த்து வைக்கிற ஜீரணிக்கிற தன்மை இல்லாட்டி எரிசக்தி சேர்த்து வைக்கிற தன்மை வந்து குறைஞ்சிரும். ஒரு சில நேரத்தில் நம்ம அதிகமாக கொழுப்பு சத்து நிறைந்த போகிற தீவனங்கள் நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா எரிசக்தி நிறைய சேர்ந்துடும். அது என்ன ஆகும், கண்ணு போட உடனே ரொம்ப லாஸ் ஆகிடும், சீக்கிரமாக குறைஞ்சிடும் உடம்புலேருந்து. அப்படி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த எரிசக்தி குறைபாடு நோய் வரும். இதை பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து ஒரு துர்நாற்றம் வரா மாதிரி, ஒரு அமிலத்தன்மை ஸ்மெல்லு வரா மாதிரியே வந்துட்டுருக்கோம். அப்படி பால் குறைஞ்சிரும், பாலோட டிகிரி தன்மை குறைஞ்சிரும். இந்த ஃபேட் எஸ்என்எஃப்னு சொல்லுவாங்க, கொழுப்பு சத்து கொழுப்பு அல்லாத சத்துன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே இந்த சத்து குறைபாடு இதில் வந்து குறைஞ்சிரும்.
1: ஐயா, இப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறையா நோய் இப்போ நீங்கள் சொன்னீங்க, 4 வகையான குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்னு, இதுக்கு தீவன மேலாண்மை எப்படிங்க பண்ணிக்கிறோம்?
0: மாடு கண்ணு போட்ட உடனே நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி பல்காக கொடுத்துருக்கூடாது. மற்ற மாடுகள் வேலை செய்கிறதுக்கும் கொடுக்குற தீவனத்துக்கும் பால் கறக்கிற மாடுகளுக்கு கொடுக்குற தீவனத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா காலை வேலை மாலை வேலை ரெண்டு வேலையும் என்ன பண்ணணும், பசுந்தீவனம் அடர் தீவனம் தண்ணி. தண்ணி வந்து அட்லிபிடம்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக கொடுக்கலாம், அது எவ்வளோ குடித்தாலும் பரவாயில்ல, அட்டி கொடுக்கலாம். 60-80 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு நாளைக்கு மாடுங்க குடிக்கும். நம்மளால் எவ்வளோ சுத்தமான தண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி கொடுக்கலாம். பசுந்தீவனம் நல்லா இருக்கணும், பசுந்தீவனம் அட்லீஸ்ட் 30-35 கிலோ அளவுக்கு பசுந்தீவனம் இருக்கணும். அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ. அது பால் போன ஈத்த நிறைய கண்ணு போட்ட மாடுகளாக இருந்துச்சு அப்படின்னா போன ஈத்தில் நிறைய பால் கொடுத்துச்சுன்னா அது பொறுத்து நம்ம 5 லிட்டர் அளவுக்கு 2.5 கிலோ அளவுக்கு அடர் தீவனம் கொடுக்கலாம். உலர் தீவனம் இவன் ஜீரணசக்தி ஆகிறதுக்காக தான் கொடுக்குறது, அது பார்த்தீங்கன்னா 5-10 கிலோ அளவுக்கு உலர் தீவனம் கொடுக்கலாம். இது வந்து காலையிலும் மாலையிலும் பயன்படுத்த வேண்டிய முறைகள். மதிய வேளையில் அதிகமாக அடர் தீவனத்தை சேர்க்க வேண்டாம். என்ன பண்ணணும், வக்கோலையும் தண்ணி நிறைய சுத்தமான தண்ணி நிறைய வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ண வேண்டிய தீவன மேலாண்மை கண்ணு போட்ட மாடுகளில்.
1: சரிங்க, இந்த கண்ணு போடுற மாடுகளுக்கு தாது உப்புகள் ஏங்க அவசியமாக கொடுத்தாங்க?
0: தாதுப்பு வந்து நார்மலாக உப்பு சத்து, இதில் மேஜராக இருக்கிற உப்பு சத்து நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா அதிகமாக தாதுப்பு கம்மியாக இருக்கிற உப்புகள்னு பார்த்திங்கன்னா மேஜர் உப்புக்கு பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் ஜிங்க்கு அயன் இரும்பு சத்து அப்புறம் மெக்னீஷியம் இவங்க தான் வந்து எல்லா மண்ணிலையும் எல்லா டிஸ்ட்ரிக்டோட மண்ணிலையும் சாதுப்பு குறைவாக இருக்கிறது. இது குறைவாக இருக்கிறப்ப என்னாகும், உடல்நலம் பாதிக்கப்படும். உடல்நலம் பாதிச்சுன்னா என்னாகும், தீவனம் எடுக்காது. தீவனம் எடுக்காததுனால பால் அளவு குறைஞ்சிரும், உடம்போட பொலிவு தன்மை போயிடும். அப்புறம் மாட்டு நம்ம நார்மலாக வச்சுருக்கிறது அது இனப்பெருக்கம் அடையணும், குட்டி போடணும், அது மூலிமா பால் கறக்கணும், அது வழியாக நம்ம லாபம் பெறணும். இப்போ இனப்பெருக்கம் சரியான அளவு வரணும் அப்படின்னா தேவையான சத்து உப்புக்கள் கருமுட்டைக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் அந்த பருவநிலை சுழற்சிக்கு தேவையான சத்துக்கள்லாம் தேவைப்படுறது தாதுப்பில் இருந்தான். இப்போ தாதுப்பு நம்ம வந்து ரெகுலராக அதை தினமும் கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாவே மாடுகளை வந்து அதனோட பால் கறக்கும் தன்மையும் குறைஞ்சிரும். நாள்பட்டு கன்று என்று வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணுக்குட்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க மாட்டில், மாட்டை வளர்க்குறவங்க எப்போவுமே அந்த வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிற கண்ணுக்குட்டியை வந்து சரியான அளவு புரியாது, கண்ணுக்குட்டி பருவநிலை வராமல் போகும். அப்புறம் வந்து ரிப்பீட் பிரிட்டர்னு சொல்லுவாங்க, மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க, சென ஊசி போடுவாங்க 5 முறை 6 முறை போட்டிருப்பாங்க சென பிடிக்காது. இந்தமாரி தன்மையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தாதுப்பு விவசாய பெருமக்களை வந்து ரெகுலராக உபயோகப்படுத்துறது மேன்மையை ஏற்படுத்தும்.
1: ஐயப்போ மனிதர்களும் உடற்பயிற்சி செய்கிறாங்க, மாட்டுக்கும் உடற்பயிற்சி தேவையா இந்த மாதிரியான மாடு கண்ணு போட்ட உட்பாடு?
0: நம்ம பழக்கப்படுத்தின காலத்துலேருந்து ஏறு விழுவுறதுக்காகவும் வண்டி எழுதுறதுக்காகவும் பொதி எழுதுக்காகவும் மாட்டை யூஸ் பண்ணோம். ஆனால் பசுமாட்டை வந்து நம்ம அப்படி வச்சுல இல்லையா, பசுமாட்டை என்ன பண்ணுறோம்னா பால் கறக்கிறதுக்கு மட்டும் வச்சிருக்கோம், கண்ணு போடணும், வீட்டில் தேவைக்கான பால் கொடுக்கணும், இல்லாட்டி அது மூலமா பால் எடுத்து நம்ம விற்று நம்ம சம்பாதிக்கணும் லாபம் பெறணும்னு வச்சுருக்கோம். அப்போது கொட்டகிலேயே தான் வச்சுருப்போம் கண்ணு போட்டதுலேருந்து, குறிப்பாக நம்ம கண்ணு போட்டதுலேருந்து மற்ற மாதங்களை விட அந்த முதல் மாதத்துலேருந்து 3வது மாதம் வரைக்கும் மாடுகளுக்கு குறிப்பிட்ட அளவு உடற்பயிற்சி கொடுக்குறது நல்லது. உடற்பயிற்சின்றது நம்ம பெருசாக பண்ணுற மாதிரி கிடையாது, மாடுங்களை வந்து மேய்ச்சல் கொட்டி போகிற மாதிரி போகணும். ஒரு சில பண்ணையில் பார்த்திங்கன்னா 50 மாடு 100 மாடுக்கும் நம்ம ஏரியாவில் வந்து அந்தமாரி மாடுகளுக்கு உடற்பயிற்சி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்தமாரி மாடுகளுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் தூரம் வயல்வெளி பக்கத்தில் இருக்கிற வயல்வெளியில் நடக்க விடலாம், சூரிய ஒளி படணுன்றதுக்காகவே மாடுங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது. ஒரு சில நேரத்தில் பெரிய பண்ணைகளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மாடுகளை சுத்த விடுவாங்க, ஒரே இடத்த வச்சுட்டு கட்டி விட்டுட்டு சுத்த விடுவாங்க, போயிட்டு வரும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரது இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இல்லைன்னா 1 மாடு 2 மாடு தான் வச்சுருக்கேன் என்னால் அதுமாரி முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் கட்டாந்தேரியில் கொண்டு போய் மாட்டை கட்டி மேய்ச்சிட்டு வர்ற அளவுக்கு போனோம் அப்படின்னாலுமே அதுங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி தான். அது வழியாக அந்த நேரத்தில் சூரிய ஒளி பட்டுச்சுன்னா

0: மறைமுகமாக என்னாகும், விட்டமின் ஏ விட்டமின் டி எல்லாம் சுரக்கும். இது வந்து கால்சியம் சத்து சுரக்கிறதுக்கு அதிகமாகும், மாட்டோட நோய் சக்தியும் கூடுறதுக்கு மேன்மையாக இருக்கும். இந்த மாதிரி வகையில் உடற்பயிற்சி கொடுக்கறது.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் மாட்டை மேய்ச்சல் கூட்டிகிட்டு போவாங்க, கால்சியம் சத்து அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி எல்லாம் பண்ணையாளர்களை வளர்க்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி உடற்பயிற்சியோ இல்லை இந்த கால்சியத்துக்கான எல்லாத்துக்கும்
0: சரியான
1: திறம்பாடு
0: நம்மளும்
1: தான் இருக்குது.
0: போகிறதுக்கு
1: வேறு என்னங்க செஞ்சுக்கலாம் இந்த பண்ணையாளர்கள் இந்த உடற்பயிற்சி? ஏன்னா அவங்க நிறைய மாடுகள் வளர்ப்பாங்க, அப்படிங்கும்போது இந்த மாதிரி உடற்பயிற்சி தனியாக ஒரு மாட்டை செய்கிறதுக்கோ இல்லை அதுகளுக்கு கால்சியம் கிடைக்கிறதுக்காக வெயிலில் கொண்டாந்து கட்டுறதோ ரொம்ப சிரமமாச்சு. எல்லாம் ஷெட்டில் தான் வளர்க்குறாங்க இன்றைக்கி பெரும்பாலும்.
0: அட்லீஸ்ட் ரொம்ப தூரம் கூட்டு போக முடியல, ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி கூட்டு போய் கூட மேய்ச்சல் போக முடியல அப்படின்னா அவங்க க்ளீன் பண்ணுறப்போ என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இடம் மாற்றி மாற்றி கட்டலாம். மாட்டை கொட்டகையிலேருந்து இன்னொரு கொட்டைக்கு மாற்றி கட்டுறதோ, ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு தள்ளி கட்டுறதோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மாடு படுத்துருக்கிறப்போ கால் நீவி விடுறதெல்லாம் பண்ணலாம். இல்லாட்டி தண்ணி ஹோஸ் பைப் இருக்கு இல்லைங்களா, வெறும் தண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அந்த பைப் வச்சு தசைகளில் தசை பெருந்தசைகள் பெருந்தசைகின்ற பகுதி பின்னங்கால் இருக்க தசைகள் பகுதியில் தண்ணி அடித்தாங்க அப்படின்னா ஒரு வகையான மாற்றங்களில் தசைகளில் வந்து கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க, மருத்து போகிற தன்மைகள் இல்லாமல் பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுக்கு உடற்பயிற்சி கொடுத்த மாதிரி இருக்கும்.
1: ஐயா, அப்புறம் விவசாயிகள் கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் என்னென்ன
0: ஆ,
1: இந்த மாடுகளில்?
0: கண்ணு போட்ட உடனே சத்து குறைபாடு வர்றதுனால பொதுவாக வர அறிகுறிகள், அதில் பொதுவாக வர சத்து குறைபாடு அறிகுறிகள் பற்றி சொல்கிறேன். மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணு போட்டதும் ஒரு மாதத்துலேயே ஒல்லியான மாதிரி மாறிடுவாங்க, பால் அளவு குறைஞ்சிருக்கும், தீவனம் எடுக்காது. இப்போ ஒரு 10 மாடு வச்சுருக்காங்கன்னா ஒரு 4 மாடு மட்டும் தனியாக நிற்பாங்க, ஒரு 5 மாடு 6 மாடு மட்டும் நல்லா இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த பண்ணையில் இந்த அளவுக்கு சத்து குறைபாடு இருக்கலாம் அப்படின்றது. உடம்பு பார்த்தீங்கன்னா புலிவாக இருக்காது, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனாக இருக்கணும். இப்போ ஒரு மாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்த உடனே வேர்த்திருக்கணும், முகம் முகத்தோட முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு கலரில் முகஜாடை இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வேர்த்திருக்கணும். மாடு வந்து தனித்தனியாக லேசாக நக்கிக்கணும், அந்த லிக் மார்க்கிங்னு சொல்லுவாங்க உடம்புல, அப்படின்னாவே மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாடு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிலாம் இல்லை, மாடு சோர்வாக இருக்கிற மாதிரியோ இல்லை பால் அளவு குறைஞ்சிருக்கு அப்படிலாம் பார்த்தனாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சத்து குறைபாடு இருக்குது கண்டிப்பாக அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிகிச்சை அளிக்க பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுறதுக்கோ இல்லை ஆலோசனை பெறுறதுக்கு வழிவகை செய்யலாம்.
1: சரிங்க, இந்த மாதிரி ஏதாவது குறைபாடு வரும்போது விவசாயிகள் நிறைய பேர் வந்து என்னென்னா மூலமே அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம்லாம் பண்ணும், அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாமல் போயிருது. அதை பற்றி நீ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: ஆமாம், மாடு படுத்தாவே கால்சியம் சத்துனால தான் படுக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. முதல் காரணம் பால் அதிகமாக சுரக்கிற மாடுகளில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாடுகள், ஜெர்சி கிராஸ் மாடுகள், HF கிராஸ் மாடுகள், இவங்கெல்லாம் வந்து பால் சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பால் வழியாக கால்சியம் அதிகம் லாஸ் ஆகும், படுத்துருவாங்க. ஒரு சில மாடுகளில் பார்த்தீங்கன்னா கண்ணு போகிற ஸ்டேஜில் கண்ணுக்குட்டி பெரிய சைஸ் குட்டியாக இருக்கலாம், பெரிய குட்டியாக இருக்கிறப்போ இடுப்பெலும்புகள் இல்லாட்டி இடுப்பெலும்புகள் நரம்பு சத்துக்களை வந்து நமுத்து போன மாதிரி மாறிடும். ஸோ இதனாலே மாடுகள் படுத்துடலாம். இன்னொன்று, கண்ணு போட்ட உடனே நோய் சக்தி நிறைய குறையும், அப்போது ஏற்கனவே இருந்த உண்ணி காய்ச்சலோட தாக்கம் இப்போ வர ஆரம்பிக்கும், அதனால் ரத்த சோகை வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் மாடுகளில், இப்போ மாடுகள் எந்திரிக்க முடியாத நிலைமைக்கு போயிடும். இதெல்லாம் வந்து படுக்கிறது காரணம். இப்போது பண்ணையாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற வாய்வழி மருந்து கொடுக்குறதோ தீவன முறைகள் பராமரிக்கிறதோ அதெல்லாம் பண்ணாக்கா நல்லதாக இருக்கும்.
1: சிறப்பிங்க.
0: ஆமாம்,
1: மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்கணும்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் விவசாயிகள் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக இருக்குங்க?
0: 900 3 2 7 5 3 4 3
1: 90 3 27 53 43. ரொம்ப நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: கன்று ஈன்ற மாடுகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினாலே போதும், சத்து பற்றாக்குறையினால வரக்கூடிய நோய்களை தவிர்த்து ஆரோக்கியமா பராமரிக்க முடியும் அப்படிங்கறத இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கெடுத்து விளக்கம் கொடுத்தாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் வெங்கடேசன் அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் தம்பி தங்கிகளே, பள்ளிக்கூடம் எல்லாம் தொடங்கியாச்சு தானே? இந்த கல்வி ஆண்டுல புதிய சிந்தனைகள் உங்களை வழி நடத்தட்டும், உங்கள் அறிவு பலமாகட்டும், உழைப்பு உங்களை வெற்றியாளனாக மாற்றட்டும், முயற்சி உங்கள் கனவுகளை நனவாக்கட்டும். இந்த கல்வியாண்டு சிறப்பானதாக அமைய வானொலி சார்பில் வாழ்த்துக்கள்.

0: இன்னைக்கு மணி மலர்ல லிட்டில் ஸ்டார் நிகழ்ச்சி பல்சுவை நிகழ்ச்சிகள் எல்லாம் குழந்தைகள் தர தயாரா இருக்காங்க. எல்லாத்தையும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? நிகழ்ச்சியின் முதலாவதாக லிட்டில் ஸ்டார். மின்னும் நட்சத்திரம் யார்?
1: இன்னைக்கு லிட்டில் ஸ்டார்ல நாம சந்திக்க போற தங்கை, அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் சாகித்யா. நான் சித்துல இருந்து சாந்து போறேன், எஸ்விஎஸ் ஸ்கூல் திருச்சி.
1: உங்களுக்கு வந்து கலைகள் மேல ஆர்வம் வந்தது எப்போ? நீங்க வாசிக்க கூடிய இசை கருவி எது?
2: நான் வாசிக்க போறது நாதஸ்வரம். எங்க அப்பா வாசிக்கிறத பார்த்து எனக்கும் அதை வாசிக்கணும்னு இதா இருந்துச்சு.
1: சரி, உங்க அப்பா பேர் சொல்லுங்களேன். அவங்க எத்தனை ஆண்டு காலமா அவங்க நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க?
2: எங்க அப்பா பேர் வந்து அருண்குமார். அவங்க 9th படிக்கிறப்பல இருந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இப்போ நீங்க எந்த வயசுல இருந்து நாதஸ்வரம் கத்துக்க ஆரம்பிச்சீங்க?
2: 5th லீவ்ல இருந்து.
1: ஒரு வருஷமா கத்துக்கிட்டு உங்களால வந்து மேடையில அப்பா கூட சேர்ந்து வாசிக்க முடியுது?
2: ஒரு வருஷம்னா கொஞ்சம் இதா வாசிக்கலாம், ஆனா இதை முழுசா கத்துக்கணும்னா கொஞ்சம் வருஷம் ஆகும், ஒரு 5 வருஷம் மாதிரி.
1: வீட்டுல நாதஸ்வரம் இருக்கும் இல்லையா, அது நாதஸ்வரத்தை எடுத்து அதை வாசிக்க முயற்சி பண்ண மாதிரி ஏதாவது உண்டா, நடந்துக்கா?
2: அப்பெல்லாம் எதுவும் நான் பண்ணதில்ல. அப்பா நாதஸ்வரத்தை வீட்டுக்கெல்லாம் அப்பப்ப எடுத்துட்டு வர மாட்டாங்க, கோயில்ல தான் இருக்கும், அதனால வாசிக்க முடியாது.
1: அப்போ உங்களுக்குன்னு நாதஸ்வரம் நீங்க பயிற்சி பண்ணும் போது உங்களுக்கு வாங்கி தந்தாங்களா அப்பா?
2: கோயில இருந்தது, அதுலயே நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்.
1: கோயில்ல உட்காந்து வாசிப்பீங்க. ஒரு வருஷம் கழிச்சு அப்பா கூட வாசிக்கிற அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
2: அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கத்துருக்கப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு வாசிக்கிறப்ப, அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுச்சு. பாட்டு பாடுறப்பெல்லாம் அது சுதியோட சேர்த்து பாட சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சவுண்டே வராது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாசமா போக போகதான் சவுண்ட் வந்துச்சு, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்து.
1: ஓஹோ, அப்போ வயிற்றுல இருந்து அந்த பிரஷர் கொடுக்கணுமா? அப்போ வயித்த வலிக்கலையா உங்களுக்கு?
2: அது கொஞ்சம் வலிக்கும், அப்புறமா ஏதாவது சரியாயிடும்.
1: சரியா போச்சு அதுக்கப்புறம். இப்போ காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் உங்களை அனுப்புறாங்களா நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ஸ்கூல்ல?
2: ஸ்கூல்ல எல்லாம் எதுவும் காம்படிஷன்லாம் கூப்பிடல. இது வழியும் கோயில்ல ஏதாவது திருவிழா அது மாதிரி வாசிப்பேன், அங்கங்க எப்பயாவது அப்பா எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க, அங்க வாசிப்பேன்.
1: இப்போ உங்க ஸ்கூலுக்கு தெரியுமா இந்த மாதிரி நீங்க நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க அப்படின்னு? தெரியுமா?
2: எல்லாருக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுமா?
2: என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டீச்சர் தெரியும்.
1: அப்படியா? அப்ப ஸ்கூல்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் அனுப்புவாங்க தானே? அப்ப அந்த காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் போகணும்னா நீங்க இன்னும் எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: அது நான் எடுக்கிறத பொறுத்து இருக்கு, நல்லா எடுத்துக்கிட்டேன்னா சீக்கிரமா போயிடலாம்.
1: சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உங்களால பயிற்சி பண்ண முடியுது?
2: காலையில 2 hours, சாயங்காலம் 2 hours.
1: இப்ப ஹை ஸ்கூல் வந்துட்டீங்க, அதனால இனிமே லெசன்ஸ் கூட கொஞ்சம் டஃபா இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் எப்படி நேரம் ஒதுக்குறீங்க?
2: ஏதாவது ஒரு 1 hour மாதிரி மாத்திட்டு
1: பண்ணணும். இனிமேதான் அதெல்லாம் பிளான் பண்ணணும். நாதஸ்வரம் தவிர உங்களுக்குன்னு ஏதாவது ரொம்ப பர்சனலா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் அப்படின்னா என்ன?
2: டான்ஸ் கொஞ்சம் பிடிக்கும், பாட்டு பாட கொஞ்சம் பிடிக்கும்.
1: டான்ஸ்னா எப்படி, ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுறதா இல்ல வீட்டுல சும்மா டான்ஸ் ஆடுறதா?
2: ஸ்கூல்லயும் ஆடி இருக்கேன், ஆனுவல் டே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், அதனால அதுல லைட்டா பிடிக்கும் கொஞ்சம்.
1: பாட்டு
2: பாட்டு பண்ணதுல ஸ்கூல்ல, ஆனா வீட்டுல சும்மா பாட்டு ஏதாவது ஓடிச்சுன்னா அப்படியே பாடுவேன், அது மாதிரி பிடிக்கும்.
1: முறைப்படி பாட்டு கத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா உங்களுக்கு?
2: அப்படிலாம் எதுவும் இல்ல,
1: சும்மா ஜாலியா பாடுறதா, அப்படிதானா? இப்ப எங்களுக்காக நாதஸ்வரத்துல என்ன வாசிக்க போறோமா?
2: ராகம் வந்து அமிர்த வர்ஷினி, அதுக்கப்புறம் சாகித்யம் என்னை நீ மறவாதே, ஏற்றியவர் தண்டபாணி தேசிகர், தாளம் ஆதி தாளம்.

0: அடுத்து என்ன வாசிக்க போற?
1: ராகம் வந்து பௌலி, சாகித்யம் பிரம்மமுகுட, ஏற்றியவர் வந்து அண்ணாமாச்சாரியார், ஏகதாளம்.

0: ரொம்ப அற்புதமா நாசுரம் வாசிச்சிங்க. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க, இன்னும் நிறைய காலம் இருக்கு அது பயிற்சி பண்றதுக்கு. உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசை?
1: டீச்சர் ஆகணும்னு ஆசை.
0: உங்களுடைய கனவுகள்லாம் மெய்ப்படணும் அப்படின்னு நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். உங்களுடைய கலையை நீங்க ஆர்வமா கற்று இன்னும் பல ஆண்டுகள் நீங்க அதில் பயிற்சி எடுத்து மிகப்பெரிய கலைஞராகவும் வரணும் அப்படின்றதையும் எங்களுடைய வாழ்த்துக்களாக தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ,
0: பங்கேற்றதுக்கு நன்றி.
1: தேங்க்ஸ்.

0: தொடர்வது பல்சுவை நிகழ்ச்சி. வழங்குவோர் தஞ்சாவூர் மாவட்டம் மாரநேரி புனித அந்தோனியார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள்.
1: தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் அனைத்தின் பெயர்களையும் பாடலாக பாடி அசத்த வருகின்றனர் எம் தமிழ்நாட்டின் எதிர்கால தலைவர்கள்.
2: தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் 38.

0: மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் பாடிய 38 மாவட்டங்களுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த தலைவர்களாக அந்த மாவட்டங்களுக்கு வர ஆசிரியர்களாகி எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தமிழுக்கும் மூன்றுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை பற்றி என் பள்ளி மாணவி சாருமதி கூற வருகின்றார்.
1: தமிழும் மூன்றும் மூவினம் வல்லினம் எல்லினம் இடையினம் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முச்சலம் முதல் இடைக்கடை முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முப்பொருள் அறம் பொருள் இன்பம் மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை.
0: மூன்றுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை சிறப்பாக கூறிய சாருமதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கபிலரின் குறிஞ்சி பாட்டில் உள்ள 99 மலர்களின் பெயர்களையும் கூற வருகின்றார் எம் பள்ளியின் மலர் சாருமதி.
1: காந்தல் ஆம்பல் அன்னிச்சம் குவளை குறிஞ்சி பெச்சி செங்கோடு வேரி தேமா தேமாம்பு மணிச்சிகை உந்துல் கூவிளம் எருள் எருளம்பு சுள்ளி கூவிரம் வடபணம் வாகை குடசம் எருவை செருவிலே கருவிலம் பைனி பாணி குறவம் பசும்பிடி பகுளம் காயா ஆவிரை பேரல் சூரல் சிறுபுளை குறுநறுகண்ணி குறுக்கிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிர சண்பகம் கரந்தை குளவி மாமரம் மாம்பு தில்லை பாலை முல்லை கஞ்சக்குள்ளை பிடவம் செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாலல் மவ்வல் கோக்குடி சேடல் செம்மல் சிறு செங்குரளி கோடல் கைதை வளை காஞ்சி செங்குவளை மணிக்குளை பாங்கர் மரவம் தணக்கம் ஈங்கை இளவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாய் தோஞ்சி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் பீரம் குறுக்கத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் நாகப்பூ நள்ளிருநாரி குருந்தம் வேங்கை புலகு.
0: சாருமதி, நீங்கள் 100வது மலர், 99 மலரின் பெயர்களையும் அருமையாக கூறினீர்கள். சிறப்பு சாருமதி. குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை விட அவர்களை வளர்

0: வளரவிட வேண்டும் என்பதே சிறந்தது. அவர்கள் தானாக வளரும்போதுதான் ஆளுமை வளர்ச்சியடையும். எங்களை வளரவிடுங்கள் என்று ஆங்கிலத்தில் உரையாற்ற வருகின்றார் எம் பள்ளி மாணவி சாருமதி.
1: When I wake up, people ask, what will you become? Doctor, engineer, CEO. But no one asks, are you happy today? I don't understand those. If I walk slow, I am lazy. If I play, I am wasting time. If I sit quiet, I am not act. I don't want to be perfect. I want to be playful. I don't want pressure. I want curiosity. Let me ask silly questions. Let me make silly mistakes. Let me enjoy the silly things. So please don't push me. Don't compel me. Let me grow at my own speed. Thank you.
0: சாருமதி, உங்களை நாங்கள் வளரவிடுகின்றோம். நன்றாக வளருங்கள், வாழுங்கள், சமுதாயத்தையும் வளர்ப்பியுங்கள். வாழ்த்துக்கள். ஒற்றுமையே வலிமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையான செயலில் மகிழ்ச்சி நிச்சயம். உறவு சிக்கல்களை சரி செய்து சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ உதவும் சிறிய கதையை சொல்ல வருகின்றார் எம் பள்ளி மாணவி கவினாஸ்ரீ.
1: உன் பேச்சிக்கா, பாரதியும் மகாவும் தோழிகள். பாரதி வீடு சின்ன வீடு, ஓட்டு வீடு, மகா வீடு பெரிய வீடு, கார வீடு இரண்டும் எதிர் எதிர் வீடு. மகா வீட்டை சுற்றி பெரிய தோட்டம், முன்புறம் நிறைய பூச்செடிகள், பின்புறம் நிறைய மரங்கள், முருங்கை, கொய்யா, மா நெல்லிக்காய் மரங்கள் வளர்க்கிறார்கள். அதில் ஒன்று பெரிய மரம், மாமரம். மாமரத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்கிறது, பெரிய கயிற்றில் தொங்கும் ஊஞ்சல். தினமும் மாலை ஊஞ்சல் விளையாடுவார்கள். மாலை 5 மணி ஆகும். பாரதி வெளியே எட்டி பார்ப்பாள், ஊஞ்சல் ஆடுவது தெரியும். மகா வீட்டு வாசலுக்கு வருவாள், வா என கையசைப்பாள். அம்மா, நான் மகா வீட்டுக்கு போறேன். பாரதி ஓடிவிடுவாள். மகா ஊஞ்சலில் உட்கார்வா, பாரதி தள்ளுவாள். சார், சார் என ஊஞ்சலாடும். மகா மேலே போய் கீழே வருவாள். அடுத்த மகா தள்ளுவாள், சார், சார் என ஊஞ்சல் ஆடும். பாரதி மேலே போய் கீழே வருவாள். ஒரே ஜாலிதான். ஒரு நாள் இன்னைக்கு பாண்டி விளையாடலாமா என்றாள் மகா. இருவரும் முடிவு எடுத்தால் பாரதி ஜெயித்து விட்டாள், மகா உம் என ஆயிட்டாள். கொஞ்ச நேரம் மகா பேசவில்லை. உன் பேச்சிக்கா என்றாள் மகா. பாரதியும் பேசவில்லை. பாரதி வீட்டுக்கு ஓடி வந்தாள். அம்மாவிடம் சொன்னாள், சரி விடு, இன்னைக்கு காவிட்டால் நாளைக்கு பழம் விடுவாள் என்றாள் அம்மா. மறுநாள் காலை பாரதி பள்ளிக்கூடம் கிளம்பினாள். வாசலில் நின்று எட்டி பார்த்தாள், மகா இன்னும் வரவில்லை. காத்திருந்தாள். மறுநாள் காலை பாரதி பள்ளிக்கூடம் கிளம்பினாள். வாசலில் நின்று எட்டி பார்த்தாள், மகா இன்னும் கிளம்பவில்லை. காத்திருந்தாள். அப்புறம் கிளம்பிவிட்டாள். பள்ளிக்கூடத்தில் மகா பேசவில்லை, பாரதியும் பேசவில்லை, சாப்பிடும் போதும் பேசவில்லை. பள்ளிக்கூடம் விட்டது. மகா காத்திருந்தாள், பாரதி இல்லை. மகா தனியாக நடந்து வந்தாள். மாலை 5 மணி ஆனது. மகா ஊஞ்சல் ஆட வந்தாள். அவளே உட்கார்ந்தாள், ஆடினாள். தள்ளிவிட ஆள் இல்ல. வெளியே வந்து பார்த்தாள், பாரதி இல்லை. உள்ளே வந்துவிட்டாள். ஊஞ்சல் காற்றில் ஆடியது. பாரதி வீட்டில் இருந்து எட்டி பார்த்தாள். போகலாமா வேண்டாமா? அம்மாவை திரும்பி பார்த்தாள். அம்மா சமைத்து கொண்டிருந்தார். பாரதி வருவாளா? மகா எட்டி பார்த்தாள். பாரதியும் பார்த்தாள். மகா கையை அசைத்தாள், வா விளையாடலாம். பாரதி ஓடி வந்தாள். மகிழ்ச்சியாக இருவரும் ஊஞ்சல் ஆடினர்.
0: குழந்தைகளே, இப்பொழுது கவினாஸ்ரீ படித்த உன் பேச்சுக்கா கதையை கவனித்தீர்களா? பதில் கூறுங்கள், கவனித்தீர்களா? இந்த மாதிரி உங்கள் வகுப்பறையில சண்டை போட்டுக்கலாமா? போட்டுக்க கூடாது. அப்படியே சண்டை வந்தாலும் சமாதானம் ஆயிடணும், சரியா? யாரும் யார்கிட்டையும் பேசாம இருக்க கூடாது. சமாதானத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் நீங்கள் கல்வியை படிக்கும் போது அது சிறப்பாக அமையும், வெற்றியை தரும், சரிங்களா? இனிமே ஒருவருக்கொருவர் நண்பர்களாக சண்டை போடாமல் சமாதானமாக இருக்க வேண்டும். இருப்பீங்களா?

வாழ்த்துக்கள். என் பள்ளி மழலை செல்வங்கள் தங்களது மழலை மொழியிலே ஆங்கிலத்தில் ரைம்ஸ் பாட வருகின்றனர்.

0: மழலை மொழியில் நீங்கள் பாடிய அந்த ரைம்ஸ் மிகவும் சிறப்பாக இருந்தது குழந்தைகளே. வாழ்த்துக்கள். இந்த பல்சுவை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பளித்த வானொலி நிலையத்துக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
1: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் மாவட்டம் மாரநேரி புனித அந்தோனியார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் இந்த அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே.

0: TV invites online applications from unmarried male and female candidates for 10 plus 2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: நான்காம் தேதி 8 மணி இரவு நிகழ்ச்சி பற்றிய கடிதம் இது. நிகழ்ச்சியை பொறுத்தவரை SBB அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செய்யப்பட்ட அஞ்சலி மிகவும் சிறப்பாக இருந்தது. அற்புதமான ஜோடியான அபி மற்றும் கௌதமன் சார் இவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கினார்கள். SBB பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பிரமாதமாக இருந்தன. நிகழ்ச்சி முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களாக மிகவும் அருமையாக இருந்தன. அவர்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள். உங்கள் தரமான நிகழ்ச்சிகளால் நேயர்களை மேலும் மகிழ்ச்சியடைய செய்யுங்கள். FM ரெயின்போவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீபிரியா. அடுத்து இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு ஒளிபரப்பான பயன்படும் ஒருமுறை அவதியுறும் தலைமுறை என்ற தலைப்பில் கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் துறை இடை பேராசிரியர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து வாழ்ந்தால் நமக்கு நன்மையே விளையும் என்று நிறைய பயனுள்ள தகவல்களை கூறியது சிறப்பு. நேர்காணல் செய்த பிரசிமாம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அமைத்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொன்ன இவங்களே 9 மணிக்கு ஒளிபரப்பான வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் காமராஜ் ஐயா அவர்கள் நிறைய தகவல்கள் கூறியது பயனுள்ளதாக இருந்தது. நேர்காணல் செய்த முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தஞ்சாவூரிலிருந்து லக்ஷ்மி. இவங்களே 8 மணிக்கு இரவு இசை நிகழ்ச்சி இனிமே நிகழ்ச்சி பற்றி நான் கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. நினைவெல்லாம் SBB என்ற தலைப்பில் SBB ஐயாவை பற்றி நிறைய தகவல்கள் கூறியது சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் இசை தகவல்களை கொட்டி கிடக்குது கடலளவு, அதை வெட்டி எடுத்தது ஒரு அளவுதான் என்று நிகழ்ச்சியை முடித்த கௌதமன் சார் மற்றும் அபிராமி நீலவண்ணன் மேடம் இருவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 மணிக்கு வந்த ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில் நேயர்களின் வாட்ஸ்அப் பாடல்களோ இனிமையோ இனிமை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அபிராமி நீலவண்ணன் மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசை தூரல் மட்டும் ரெயின்போ 102.1.

கேட்டுட்ருக்குறீங்க இசைத்தூரில், இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. எந்த பக்கம் பார்த்தாலும் வண்டியில், கூடையில், கடையில், சந்தையில், இப்படி எல்லா இடங்கள்லையும் நாம இவங்களை பார்க்குறோம். அட, அவங்க தாங்க மாம்பழம். ஆந்திராவில் ஸ்வர்ணரேகா, பங்கனப்பள்ளி, நீலம், சென்னக்குழு, நகுவுப்பள்ளி பிரபலமான ரகங்கள். இதே போல வங்கத்தில் பொம்பை, ஹிம்சாகர், லங்க்ரா, பசலி, சாதுல்லா. கர்நாடகத்தில் அல்ஃபோன்சா, பீட்டர், முண்டப்பா ரகங்களும். தமிழ்நாட்டில் ருமானி, மல்கோவா, பெங்களூரா, குண்டு மாம்பழம், பீட்டர், நீலம், இமாம் பசம், இதெல்லாம் முக்கியமான ரகங்கள்ங்க. மாதா ஊட்டாத சோரை மாம்பழம் ஊட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல கேள்வி கேட்டுட்ருக்குறீங்க. இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல்.

0: பயிற்சி IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: புஷ்கரன் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க இசை தோரல். இது நம்ம ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கிழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல். 4ஆம் தேதி காலை இணைத்தாடும் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில் பேசிய மதுரை காந்தி அருங்காட்சியக கல்வியாளர் நடராஜன் அவர்கள் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை சிறப்பாக விளக்கினார். மங்கையுடகம் நிகழ்ச்சியில் அப்ப இருந்துச்சு இப்ப இல்ல என்ற தலைப்பில் தோழிகள் அழகாக உரையாடினார்கள். வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் சிவனேஸ்வரர்கள் தலச்சேரி ஆடு வளர்ப்பது எப்படி சிறப்பாக பேசினார். வழங்கிய பண்பலைக்கு நன்றி பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மின்னஞ்சல் குமரன் நகர்லிருந்து லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சி 4ஆம் தேதி அன்னைக்கு மிஸ் பண்ணியிருந்தா நிச்சயம் வருத்தப்படுவீர்கள் நேர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவ்வளவு அருமை போங்க. நினைவெல்லாம் SPB என்ற தலைப்பில் அவரின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி வளர்ந்தது. மூன்று எழுத்து சூப்பர் ஸ்டார்னு அட்டகாசமான அழகான இன்ட்ரோ கொடுத்தார் கௌதமன். அபியும் கௌதமனும் நிகழ்ச்சி நடத்தின மாதிரியே இல்ல. இருவரும் அப்படியே SPBயின் பாடல்களை லயித்து இயற்கையாக உரையாடியது கேட்க அழகோ அழகு. அணு அணுவாக ரசிச்சிருந்தாதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி கொடுக்க முடியும். அறிவிப்பாளர்கள் அபி கௌதமன் இருவருக்கும் சபாஷ். SPBக்கு சாரீரமும் கிணம் சரீரமும் கிணம், ஆனால் தலைக்கணம் இல்லை என்று வாலி சொன்னதாக கௌதமன் சொன்ன தகவல் அருமை. பாடல்கள் நல்ல தெரிவு. ஓ வசந்தராஜா பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஒன்ஸ் மோர் கேட்க வைத்தது அப்படின்னு சொல்லி மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க குமரன் நகர்லிருந்து லட்சுமி. அடுத்து மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறவங்க அந்தோணி ராஜ் சென்னை. பண்பலைக்கு வணக்கம் சொல்லிட்டு 4ஆம் தேதி இரவு இசை இனிமையில் பாடும் நிலா SPB அவர்கள் பிறந்தநாள் நிகழ்ச்சி கேட்டேன். அறிவிப்பாளர்கள் இருவரும் நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்றார்கள். பாடல்கள் மற்றும் தகவல்கள் அருமை. SPB அவரது பாடல் உச்சரிப்பு பற்றிய விளக்கமும் சிறப்பாக இருந்தது. நிலையத்தார் அனைவருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து. அடுத்து கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை ஐயா SP பாலசுப்ரமணியம் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக அவர்களை பற்றிய தகவல்கள் பாடல்கள் அனைத்தும் அருமை. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நமக்கு சீஃபிம் ரெயின்போ 102.1 இசை தோரல். 4ஆம் தேதி எஸ்பிபி அவர்களின் பிறந்த நாள் என்பதை நமது ஆகாசவாணி மூலமும் செய்தித்தாள் பார்த்தும் அறிந்து கொண்டோம். அதற்கு தக்கபடி நாங்கள் காஃபி அருந்திவிட்டு மாலை நேரம் 5 மணிக்கு பொன் மாலை நிகழ்ச்சியை கேட்கும்போது மறைந்த எஸ்பிபி அவர்கள் திரைப்பட துறையில் சாதனை படைத்தது. பாடிய பாடல்கள் நமது வானொலி மூலம் சொப்பனத்தில் சிந்துபடித்தேன் என்ற பாடலுடன் ஆரம்பமாகி காதல் ரோஜாவே பாடல் வரை கேட்க கேட்க வானொலி விட்டு பெரிய மனமில்லாமல் பொன் மாலை இசை மலையில் நனகிச் செய்து தொகுப்பாளரின் கருத்தும் விளக்கமும் அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க எஸ் ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம சேஃபிம் ரெயின்போ 102.1. அடுத்த இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ். 4ஆம் தேதி 8:00 மணிக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள்.

சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. பாடல் தேர்வு மிக மிக அபாரமாக இருந்தது. அனைத்துமே மனதை தொட்ட பாடல்கள். மாலை 5 மணிக்கும் பொன்மாலையில் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல்கள் வந்தன. சிறப்புடன் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரி அபிராமி நீலவண்ணன் அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட்டாளர் ரமேஷ். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைதூரல் நம்ம ரெயின்போ 102.1.

0: கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: மாநனீய பிரதான மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா தேஷ் கே சபி எக்ஸாம் வாரியர்ஸ் கே லியே விசேஷ சந்தேஷ்.
3: அகர் டைம் மேனேஜ்மெண்ட் சீக் லி ஆர் சமய கா ப்ரொடக்டிவ் யூஸ் சீக் லியா தோ ஆப் தேகியே ஆப் கபி பி பிரஷர் நஹி லகேகா थकान नहीं लगेगी।
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
4: 3:48 நிமிஷமாகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஃபிம் ரெயின்போ 102.1 எஸ்ஐ தவறல். அடுக்கிற வெயில பார்த்தா நமக்கு சில நேரங்களில் தோணுங்க, நாம நாட்டுக்குள்ள தான் இருக்கோமா இல்ல பாலைவனத்துல இருக்கோமான்னு. கதிரவன் ஏன் இந்த காட்டு காட்டுறா அப்படின்னா நினைக்க தோணும். இதுக்கெல்லாம் காரணம் மரங்களை வெட்டினா இப்படித்தானே இருக்கும். சரி, இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இதோட பெரும்பகுதி ராஜஸ்தான் மாநிலத்திலேயே இருக்குங்க. சுமார் 61% ராஜஸ்தான் தானாம். குஜராத், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களையும் தார் பாலைவனத்தின் சில பகுதிகள் அப்படியே தொட்டுட்டே போகுதாமா. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இது சோலிஸ்தான் பாலைவனம் அப்படின்னு சொல்லப்படுதாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தோரல் நம்ம ரெயின்போ 102.1.

0: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இசை தூர் தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1ல. நேற்று காலை 8 மணிக்கு கடல் நிலம் உணவு பாலம் கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் சந்தானம் ஐயா அவர்கள் கடலால் நமக்கு என்னென்ன பயன்கள் என்பதையும் கடல் மாசுபடுவதால் நமக்கு ஏற்படும் தீமைகளை பற்றியும் கூறியது சிறப்பாக இருந்தது. நேர்காணல் செய்த சித்ரா திருவாளன் மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அமைத்த இயக்குநர் ஆர்வி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சட்டத்தின் பார்வையில் வழக்கறிஞர் ராஜா ஐயா அவர்கள் சுற்றுச்சூழலை பற்றியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் கூறியது சிறப்பு. இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்றுமே இன்பம் தரும் என்று நிகழ்ச்சியை முடித்த கோகிலா மேடம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சிகள் மூலம் நிறைய விழிப்புணர்வை வழங்கி வரும் இயக்குநர் ஆர்வி ஐயா அவர்கள் மற்றும் மூத்த அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு இவ்வளவையும் சொல்லியிருக்கிறவங்க தஞ்சாவூர் லட்சுமி. அடுத்த மின்னஞ்சல் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கிழக்கொண்டையம்பேட்டையில் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் முனைவர் பாப்பாக்குடி முருகன் அவர்கள் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டும் நீர் மேலாண்மை, புகையில்லா வாகனம், காற்றை பாதிக்கும் எதையும் செய்யாமல் காடுகளை பாதுகாத்து பறவைகளை காப்பாற்றி நாம் வாழும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்று சிறப்பாக பேசினார். பாரதிதாசன் பல்கலைக்கழக முனைவர் மு சந்தானமையா அவர்கள் கடல்வாழ் உயிரினங்களை பற்றி சிறப்பாக விளக்கினார். கடல் மாசுபடுவதால் மைக்ரோ பிளாஸ்டிக் சிறிய துகள்கள் மீன்கள் மூலமாக மனிதர்களுக்கு வந்து சேர்கின்றன என்பதையும் விளக்கினார். இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியாக போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி அவர்கள் காவேரி காஞ்சன், காவேரி வாமன், காவேரி சபா போன்ற புதிய வாழை ரகங்களை பற்றியும் நேந்திரன் வாழை மஞ்சள் கலரில் இருப்பதற்கு காரணம் கோரியதும் சிறப்பாக இருந்தது. உடன் உரையாடிய அடைக்கலராஜ் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகள், வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் இது இசை தோரல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசைதோரல் நம்மட்டுள்ள. அடுத்ததா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க வண்ணக்கோளங்கள். என்ன கேள்வியா இருக்கும், அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம், இதெல்லாம் யோசிச்சு வைங்க. 0431 246 102 1 240 102 1 இந்த எண்கள்ல வந்து கேட்கிற கேள்விக்கு பதில சரியா சொல்லிருங்க. நேரம் இப்போ சரியா 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இரு நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. திருச்சியில் உலர் துறைமுகம் அமைக்க வேண்டும், கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் அரசியல் எதுவும் பேசவில்லை என மதிமுக முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் மதிமுக பங்கேற்கும் என்றும் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்ட தீயணைப்பு

அலுவலகத்தில் பொதுமக்களுக்கான வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் 27 பெருமாள் கோவில்களின் கருட சேவை இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கொழுங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: நாலு மணி நாலு நிமிஷம் ஆகுதுங்க, எப்படா இந்த நேரம் வரும், என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்க உங்களுக்காகதான் இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல நிறைய கேள்விகளோட நிறைய பதில் பொது அறிவு கேள்விகளோட. அந்த அறிவுங்கிற வார்த்தையை சொல்லும் போது நீங்க என்ன பாக்குறதும், அறிவுங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றதும் சின்னதா ஒரு வழி இருக்கு. ஆனாலும் கூட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நாங்க வந்து பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நேயர்கள் வரிசை கட்டி வந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கேள்விகள்லாம் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கேட்க போறீங்க?
1: அதாவது பொது அறிவு கேள்விகளோட தான் வண்ணக்கோலங்கள் சனிக்கிழமைகளில் விளையாடுவோம். எந்த துறையாக வேணாலும் இருக்கும், அது வந்து எது சம்பந்தப்பட்ட இலக்கிய துறையா இருக்கலாம், அறிவியல் துறையா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் கேள்விகள் பொது அறிவு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அந்த கேள்விகளோட அதற்கான விடைகளோட தான் இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில பாடல்களும் கேட்கப்படும். வண்ணக்கோலங்களில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம், கேள்விகளுக்கு விடைகளும் சொல்லலாம். தொடர்ந்து எழுந்திருக்கிற திருச்சி FM ரெயின்போ 102.1 ஓடு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: என்ன கேள்வியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ஆர்வமா இருக்கேன், நேர்களும் ஆர்வமா இருக்கிறாங்க. அந்த பொது அறிவு கேள்வி என்ன
6: என்ன
5: என்ன என்ன என்ன,
6: அது நேர் வந்தோடனே அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். வணக்கம்.
5: வணக்கம்.
7: வணக்கம்
6: மாலை. வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
6: சண்முகசுந்தரம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? அம்பிகாபதியினுடைய தந்தையினுடைய பேர் என்னங்கய்யா? அமராவதி அம்பிகாபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: அமராவதி
6: அந்த மாதிரி அம்பிகாபதி அமராவதி சொல்லுவோம்ல, அந்த அம்பிகாபதியினுடைய தந்தை பேர்
7: என்ன?
6: இவர் வந்து குறிப்பு வேணா சொல்றேன் நான், வேணா இவர் வந்து ஒரு தமிழ் புலவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு சொல்ல வேணா தமிழ் புலவர் தான் இவர்.
7: தமிழ் புலவர்.
5: இல்ல ஆனா நீங்க சொல்லிருவீங்க.

0: அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்.
1: வேற ஏதாவது குறிப்பிட, வேற யாராவது சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம் நம்ம, இல்லைன்னா நிகழ்ச்சியில கேளுங்க தொடர்ந்து என்ன விடை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி நன்றி, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அம்பிகாபதியினுடைய தந்தை பெயர் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. இனிப்புல அடுத்து வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம், கேள்வியை கொட்டோன்னே கொஞ்சம் அடுத்த கேள்விக்கு வரேன்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த கேள்வி, பதில் நல்லா தெரியும். நான் ரெண்டாவது ஆளா வந்து முதல்ல கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், எனக்கே எனக்கா ஃப்ரெஷ்ஷா கேள்வி கேளுங்க,
1: அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்களா. சரி, யார் இப்ப வந்துட்டாங்க இனிப்புல யார் அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்,
0: வாங்க வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? திவ்ய பாரதி. எங்க இருந்து பேசுறீங்க திவ்ய பாரதி? மாந்தோப்பில் இருந்து திவ்ய பாரதி. என்ன உங்களுக்கு

0: பூந்தோப்பில் இருந்து திவ்ய பாரதி. என்ன உங்களுக்கு கேள்விக்கான விடை தெரியுமா? ஒரு கேள்விதான் கேட்டிருக்கேன், அந்த விடை என்னன்னு சொல்லுங்க. விடை என்ன? கம்பர். யார் சொல்லி கொடுத்தா? உங்களுக்காவே தெரியுமா? நன்றி திவ்ய பாரதி, சரியான விடை சொல்லிருக்கீங்க. இணைப்புல வந்ததுக்கு
1: நன்றி.
0: உங்களுக்கு தேவை பதில்
1: தானே? உண்மையை சொல்லிருவேன், ஆனாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
0: படிச்சிருக்கலாம். உங்களுக்கு கூட வாசிப்பு பழக்கத்துல படிச்சு கூட தெரிஞ்சிருக்கலாம், அப்படியா கூட இருக்கலாம் இல்லையா. நம்ம வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர
1: முடியாது.
0: 4:13 ஆகுது, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102 ப்ளூண்டில் வண்ண கோலங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எளிமையான கேள்விகளாக தான் இன்னைக்கு முழுவதுமே இருக்க போகுது. நீங்களும் விடை சொல்லணும், அதாவது எந்த கேள்வியா இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் முயற்சியாவது பண்றேன் அப்படிங்கிறவங்க தொட்டு வரலாம் சொல்லி 4:31 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246 102 1
1: இந்த எண்கள் உங்களுக்காக தாங்க காத்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க. இது வண்ண கோலங்கள் நம்ம டிச்சி ரெயின்போ 102.1
2: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
3: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. பொது அறிவு வினாக்களோடு பாடல்களையும் கேட்டுட்ருக்கோம். நேர்களும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அன்பு அறிவிப்பாளர்கள் நேயர்களின் நண்பன் கோபால்ஜி, ஆர்டிகே ஆர்ஜிகே இருவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் இனிய
1: மனித
3: உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது?
2: மனித உடல் தொடையெலும்பு
3: இல்ல,
0: எலும்பு இல்ல, உறுப்பு பாட்
1: மறும்போதே
3: பதிலோடு இப்படி வந்தா எப்படி சொல்லுங்க ஜெயாமா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
3: இருக்கோமா? நல்லா இருக்கோமா? சரியான விடை தோல்.
0: நீங்களும் வந்து நிகழ்ச்சியில பங்கேற்கலாம், கேள்விகளுக்கான விடைகளையும் சொல்லலாம். தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது
3: வனக்கோளங்கள்.

0: கிடைத்தோம்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் தான் கேட்டிருக்கீங்க. 4:25 ஆக போது. இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்
4: கோபால் சாருக்கும் ராஜி மேமுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பு சகோதரர் ராஜேஷை தொடர்ந்து எஸ்னபட்டி ரமேஷ் வணக்கம்.
2: ரமேஷ் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கேட்கலாம்.
2: இந்தியாவினுடைய மிக உயர்ந்த இலக்கிய விருது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மிக உயரிய இலக்கிய விருது,
3: இலக்கிய துறைக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது.
4: உயரிய விருது,
2: ஆமா.
3: என்ன இவ்வளவு மௌனம்?
4: பத்மபூஷன்
2: இல்ல, இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய விருது.
4: இலக்கிய துறைக்கு
2: குறிப்பு என்ன கொடுக்கற? சமீபத்துல கூட ஒரு கவிஞர் வந்து தமிழ்நாட்டுல
4: இருந்து சாகித்ய அகாடமி,
3: அதுவும் சாகித்ய
2: சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அடுத்து வரக்கூடியவங்க சரியான விடை சொல்றாங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ பதில் தெரிஞ்சவங்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற ஒன்னிணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 தொடர்ந்து தெரிஞ்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போவில் இது வண்ண கோலங்கள்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: 4:31 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். வண்ண கோலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இலக்கியத்துக்காக கொடுக்கக்கூடிய உயரிய விருது எது அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இனிப்பில் யார் வராங்கன்னு கேட்போம். வணக்கம். கேள்வி கொஞ்சம் கடினமா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க போல நேயர்கள், ஆனாலும் வந்து விடை எப்படினாலும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். 4:31 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246 102 1 240 102 1 இந்த எண்கள் தான் விடை சொல்வதற்காக நீங்க தொட்டு வரக்கூடிய எண்கள். இப்ப இணைப்புல வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பெரம்பலூர் மாவட்டம் அரசூர். செல்வராஜ்.
0: செல்வராஜ் ஐயா, கேள்விக்கான விடை கண்டுபிடிச்சிங்களா?
1: நன்றியா சொல்லலாம். அடுத்து நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வாங்க? வணக்கம்.

0: அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற அரசன் யார்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுட்டா
1: நீங்க வந்து கடாரம் கொண்டான் என அழைக்கப்படும் அரசன் அப்படின்னு
0: சொல்லி அவன் நீங்க நடிகர் படம் அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா அச்சியான் விக்ரம் நடிச்சது அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க. அதனால அரசன் அப்படிங்கறத அழுத்தி சொல்லிருக்கிறேன். கடாரம் கொண்டான் யார்? இதுதான் கேள்வி.
1: தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சி FM Rainbow 102.2 வண்ண கோளங்கள்.

0: நாலு மணி 38 நிமிஷம் ஆக போது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொது அறிவு கேள்விகளோட வண்டகோலங்கள் தான் கேட்டிருக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாடல்களோட பொது அறிவு கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களுக்கான விடைகளை வந்து டக்கு டக்குன்னு அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. எந்த கேள்வி வேணாலும் எந்த துறை வேணாலும் கேளுங்க, நீங்க நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி வரிசையா நேர்கள் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இப்ப இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். யார், எங்க இருந்து ஐயா பேசுறீங்க?
2: புஷ்பநாதன்.
1: சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்க, அடிக்கடி முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சிகள் பத்தி உங்களுடைய விமர்சன கடிதங்களையும் அனுப்புங்க, அல்லது மின்னஞ்சலாகவும் அனுப்புங்க. 4:39 ஆக போது. நிகழ்ச்சியில நேர்கள் பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன், ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் பொது அறிவு கேள்விகளோட தான் வளம் வந்துட்டு இருக்கு. 4:45 ஆக போகுது, இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: ஐயா, யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
5: திருமலாபாடியில இருந்து ரவி டெய்லர்.
4: ரவி ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்குங்க. போன கொஸ்டின் நிறைய தெரியும், இந்த கொஸ்டின் என்ன கேட்க போறீங்க?
4: சரி, போன கொஸ்டின் என்ன தெரியும் சொல்லுங்க. போன கொஸ்டின் என்ன கேட்டு?
5: கங்கை கொண்டான் கடா கொண்டான்னு ராஜேந்திர சோழன் சொல்லுவாங்க.
4: சரி, இப்போ உங்களுக்கு எளிமையாதான். இங்க பாருங்களேன், கடாரம் கொண்டானே யாருன்னு நீங்க உங்களுக்கு தெரியறப்போ இப்ப நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு நிச்சயமா தெரியும், பதில் தெரியும். எந்த ஆண்டு இந்திய அரசால தமிழ் மொழி அதிகாரப்பூர்வமா செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு?
5: 2004.
4: பாத்தீங்களா, என்னைக்கு என்னைக்கு எந்த மாசம் எத்தனாம் தேதி தெரியுமா?
5: செப்டம்பர் 12.
4: நீங்க காலையில இருந்து எஃப்எம் கேக்குறீங்களா கேக்கலையா? நல்லா கரெக்டா கரெக்டா சொல்லிட்டீங்க.
3: எனக்கு விடை தெரியும், இப்ப வந்து என்ன கேட்க போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இந்த கேள்வியை கேட்டவுடனே வந்து டக்குன்னு விடை சொல்லிட்டாரு. அடுத்து வரக்கூடியவங்களுக்கு வந்து முயற்சி செஞ்சு வர்றவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அப்படின்னு யோசிக்காம இருக்கிறதுக்காக முன்னாடியே அந்த கேள்வியை கேட்டுருங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
4: இந்த உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பில்லா வண்டம் குப்பையிலே அப்படின்லாம். சமைச்சிருண்டா? சாப்பிட்டது தெரியும் கோபால், சாப்பிடுவீங்கன்னு சமைச்சிருக்கிறீங்க கோபால்?
3: சாப்பிடுவேன்.
4: சமைக்க தெரியாதப்போ
3: சுடுதண்ணி வைப்பேன்.
4: சூப்பர், இந்த சமையல் தெரிஞ்சாவே போதும். 3 நேரம் நம்ம சுடுதண்ணி வச்சு,
3: ஆனா அதுல உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை.
4: அதுதான் இந்த ஒரு சமையல் தெரியும், சுடுதண்ணி வச்சு அட்டு வச்சு 3 நேரம் குடிச்சுக்கலாம். இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா, சாதாரண உப்பு நம்ம வீட்டுல எல்லாம் போடுவோம்ல, அந்த சாதாரண உப்போட ரசாயன பெயர் என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நேர்கள் வரலாம். 0431 246 102 1 240 102 1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு.
3: ஸோ நேர்களே, விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த எண்களில் தொட்டு வாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வருது, கேட்டு நினைஞ்சிருக்கேன்.

0: gommora, gommo gommora.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: நாலு மணி 51 நிமிஷம். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில இப்ப கேள்விக்கு விடை சொல்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: என்ன
2: விடை சொல்லுங்க கேப்போம்.
4: ஜோஸ்பினமா கரெக்ட்டா சொல்லிருவாங்க எனக்கு தெரியும்.
3: சோடியம் குளோரைடு.
4: சோடியம் குளோரைடு
2: அப்படிங்கிறது தான் சரியான விடை. நன்றிமா இனிப்புல வந்ததுக்கு.
4: நன்றி நன்றி.
2: என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க சொல்லுவாங்க நேயர்கள் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அடுத்து என்ன கேள்வி?
4: அடுத்த கேள்வி ஒலிம்பிக் தெரியும் நமக்கு. அந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வியும் கூட.
2: இந்த ரொம்ப எளிமையான கேள்வி. என்ன நிகழ்ச்சி முடிய போகுது? கிட்டத்தட்ட வந்து 4:52 ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சம் சிம்பிளா கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விடை தெரிஞ்சவங்க தொட்டு வாங்க, உங்க அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. சோ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து எல்லாமே நினைச்சிருங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: 4:56 நிமிஷம் ஆகுது. நம்ம வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இனி வரக்கூடிய நிறைவு நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? நானே கேக்குவா, ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும்?
4: 4.
3: என்ன 4? 4 வருஷம். உங்களுக்கு தெரியுமா, ஏற்கனவே இல்ல அப்பா அம்மா பக்கத்துல அண்ணா அக்கா அண்ணா யாரும் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டான். சரி, சுபிக்ஷாக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். சுபிக்ஷா ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுகளும் நிகழ்ச்சிய கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து டான் டான் டான் பதில் சொல்லிட்டு போன அன்பு நேயர்களுக்கும் நன்றிகள் பல.

0: நேரம் 5 மணி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இணைக்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் பொருளாதார ஆலோசனைக் குழுவினரின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் மேற்காசிய சூழல் நம் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். அரியலூரில் உலக சுற்றுச்சூழல் தினம் தொடர்பாக மாபெரும் மரக்கன்றுகள் நடுமிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வளர்ச்சியையும் சுற்றுச்சூழலையும் சமநிலைப்படுத்தி வளமான பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்குவோம் என உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். அரசின் திட்டங்கள் துரிதமாக மக்களை சென்றடையும் வகையில் அலுவலர்கள் பணியாற்ற வேண்டுமென மாநில வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அவர், மின்னணு நிர்வாகம் மூலம் விரைவான சேவைகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தினார். குடிநீர், சாலை வசதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மைப் பணிகள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். மதுரை மாநகராட்சியில் முறைகேடுகள் விதிமீறல்கள் குறித்து முழுமையான விசாரணை நடைபெறும் என்றும் தவறு செய்தவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், டாஸ்மாக் கடைகளில் சட்டவிரோத பார்கள் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரம் தொடர்பாக காவல்துறை முழுமையான விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இங்கிலாந்து அயர்லாந்து அணிகளுடன் 2020 கிரிக்கெட்

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மீட்டர் 320.5 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:30.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிறைவு பெற்றது பொன்மாலை. நேயர்கள் 6 மணி இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனைக் குழுவினரின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள், மேற்காசிய சூழல் நம் நாட்டில் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மக்களின் வாழ்க்கை சூழலை மேம்படுத்துதல், தொழில் தொடங்குவதை எளிதாக்குதல் தொடர்பான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார். நாடு முழுவதும் சமையல் எண்ணெய்களை ஒரே அளவிலான பைகளில் நிரப்பி விற்பனை செய்ய வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வெளிப்படைத்தன்மையையும் நுகர்வோருக்கு உதவும் வகையிலும் 200 கிராம், 500 கிராம், 1 முதல் 5 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ ஆகிய எடைகளில் பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு, கடலை, நல்லெண்ணெய் ஆகியவற்றை விற்பனை செய்ய வேண்டுமென உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசின் திட்டங்கள் துரிதமாக மக்களை சென்றடையும் வகையில் அலுவலர்கள் பணியாற்ற வேண்டுமென மாநில வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், குடிநீர், சாலை வசதி, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, தூய்மைப் பணிகள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் பாய்ச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான காவல்துறையினரின் மாப் ஆபரேஷன் பேரடை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்ரே முன்னிலையில் இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் யானை குளிப்பதற்கு நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள யானை குளிப்பது அனைவரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. லால்குடி பள்ளிவாயல் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் மேற்கொண்ட தொழிலாளர்களை கதண்டுகள் கடித்ததில்

பாதிக்கப்பட்ட 20-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி சாம்பியன் பட்டத்தை இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா ஜப்பானை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அனைவரையும் ஆர்ப்பரிக்கும் இசையால் ஈர்த்து உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஊர்வலமாய் வளம் பெறவிருக்கிறது ஆரவாரம். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்டு ரசிக்க இணைந்து இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

6:08 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இருக்கக்கூடிய ஐயர்மலையில் பிரசித்தி பெற்ற ரத்னகிரீஸ்வரர் மலைக்கோயிலில் ரோப்கார் சேவை வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 15 முதல் 25 நாட்களுக்கு இருக்காது அப்படின்னு கோவில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. எனவே பக்தர்கள் மலைப்படிகட்டுகள் வழியாக கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கிப்பட்டி மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணிபுரிய விருப்பம் உள்ள MBBS பட்டப்படிப்பு முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குறைந்தபட்சம் 10 பணி முன் அனுபவமும் உள்ளவர்களும் அரசு மருத்துவ அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும், காசநோய் மருத்துவத்தில் சிறப்பு படிப்பு படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் மாவட்ட ஆசிரியர் மற்றும் நிர்வாகக்குழு தலைவர், மகாத்மா காந்தி நினைவு காசநோய் மற்றும் மார்பு நோய் மருத்துவமனை, செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு இம்மாதம் 20 கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் இம்மாதம் 10 புதன்கிழமை காலை 9 அளவில் திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த முகாமில் தொழிற்பயிற்சி பெறாதவர்கள், அதாவது 2021-22, 2023-24, 2024-25 ஆகிய வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ஐடிஐ பயிற்சியாளர்கள், 8 தேர்ச்சி மற்றும் 10-12 தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளையோர்கள், ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க திருவரம்பூரில் இருக்கக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை நேரிலையோ அல்லது 9865866972 அப்படிங்கிற அலைபேசி எண்ணிலையோ அல்லது 0431-25533-314 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம் ஆரவாரம்.

0: தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை உயர்த்துவதன் நோக்கமாக கொண்டு பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை கூட்டு முயற்சியுடன் மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கையினை அதிகரிக்கும் பொருட்டு உயர்கல்வி வழிகாட்டி ஆலோசனை மையமாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட அளவில் உயர்கல்வி வழிகாட்டி மாவட்ட கட்டுப்பாட்டறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதல் தளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதன் மூலமாக 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வுக்கு வருகை புரியாத மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், பெற்றோர்கள் அற்ற மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் உள்ள மாணவர்கள், அகதிகள் முகாமில் வாழக்கூடிய மாணவர்கள், கல்லூரி கட்டணம் செலுத்த இயலாதவர்கள், உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால, பெற்றோர்கள் விருப்பமின்மையினால், சமூக காரணங்களால் உயர்கல்வி செல்ல இயலாத மாணவர்கள், சான்றிதழ்கள் தேவைப்படக்கூடிய மாணவர்கள், குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு செல்லும் மாணவர்கள் தேவையான ஆலோசனைகள் வழங்க இருக்காங்க. உயர்கல்வி பெற விருப்பமுள்ள மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் பிரதி மாதம், அதாவது ஜூன் மாதம் இம்மாதம் முதல் அக்டோபர் மாதம் 2026 நான்காவது வாரத்தில் நடைபெறவிருக்கு. இதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டுப்பாட்டு அறையை வாட்ஸ்அப் எண்ணான 97-88-85-90-38 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0431-241-8995 அப்படிங்கிற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் நீ கேட்கலாம்.
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
2: 2026 12வது சர்வதேச யோகா தினத்திற்கான யோகா பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். இது நம்மளுடைய வாழ்நாளை நம்ம நீட்டிக்கிறத விட நம்மளுடைய வாழ்நாள் முழுக்கவும் நம்மளோட அர்த்தமுள்ளதாக மாற்றவும் இந்த யோகா பயிற்சிகள் உதவியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மருத்துவ உலகம் வந்து நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் விரிவடைய நம்மளுடைய வாழ்நாளும் நம்மளுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த நிறைய வாழ்நாள்களோட நிறைய வியாதிகளோட நம்ம வாழாமல் ஒரு ஒரு நாளையும் நம்ம அர்த்தமுள்ளதாகவும் நம்மளுடைய லைஃப்க்கு ஒரு ஹாப்பினஸையும் ஒரு ஹெல்த்தையும் நம்ம ப்ரொலாங் பண்ணுறதுக்கும் இந்த ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டோட தான் இந்த வருஷம் வந்து நம்ம யோகா தினத்தை கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ ஏஜிங் அப்படின்னாவே சின்ன வயசில் இருக்கிறவங்க, ஒரு 20 ஒரு 30 இருக்கிறவங்க, ஒரு தோல் சுருக்கம் வருதுனாலையும் நம்மளுக்கு அதனால் நம்மளுடைய வயசாகிட்டே இருக்குது, 40 50 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கின் ஹெல்த்தில் இருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஏன்னா இன்னைக்கு இந்த ஏஐ உலகத்தில் நம்மளுடைய மனசும் நம்மளோட உடலும் வந்து உண்மையான வயது வந்து ஒரு 25 இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உள் உறுப்புகளோட வயது பார்த்திங்கன்னா 35 இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தோல் சுருக்கத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களோட வயசு 30 தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் முறைகள்னாலும் அவங்களுடைய அண்டர்கோ பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னாலையும் 30 இருக்கவங்க கூட 40-45 பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமான வயசு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய வயசு 25 அப்படின்னா அந்த 25 உள் உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தோடையும் நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்தோட ஆரோக்கியத்தோடையும் நம்ம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தையில இருந்தே ஒரு எல்கேஜி போகிற குழந்தையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸில் இருந்தே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் ரொம்ப கடுப்பாக இருக்கேன்ட்டு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு குழந்தை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள நிறைய இன்றைக்கி வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, நிறைய அவங்க வந்து உள்வாங்கிக்கிற தன்மை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. தேவையான விஷயங்களை விட தேவையில்லாத நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கி நம்ம மனசுக்குள்ளே போட்டு குழப்பிகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு நெகட்டிவாக நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கி ஒரு எதிர்மறையான

0: எண்ணங்களோட நம்ம இருக்கும்போது உடல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய கார்டிசோலா இருக்கட்டும், ஒரு இன்சுலினாக இருக்கட்டும், மற்ற ஹார்மோன்கள் எல்லாமே ஒரு இம்பேலன்ஸோடையே வேலை செய்யுது. இம்பேலன்ஸோட இருக்கும்போது அது உள் உறுப்புகளுடைய ஆரோக்கியம் வந்து வெளிப்புற தோற்றத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ உலகத்தில் ஒருத்தவங்களோட வயசுங்கிறது வந்து அவங்க சொல்கிற டேட் ஆஃப் பர்த்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம ஏஜிங்கை கால்குலேட் பண்ணுறதை விட உங்களோட உள் உறுப்புகளோட ஆரோக்கியத்தை வச்சு தான் ஒருத்தவங்களோட ஏஜை வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடியுது. மருத்துவம் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம வயசுக்கு ஏற்ற நம்ம டேட் ஆஃப் பர்த்லேருந்து இன்னைக்கு நம்ம என்ன ஏஜில் இருக்கோமோ அதே ஏஜுக்கு நம்மளோட உள் உறுப்புகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா யோகா வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நாள் மட்டும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விட்டுறாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி மூணு வேளை நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு பழக்கமாக்கியிருக்கோமோ அதே மாதிரி யோகாவும் நம்மளுடைய அன்றாட ஒரு பழக்க வழக்கமாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளால் லைஃப்பில் நிறைய நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்ருக்க ஒரு விஷயத்தை அடையவே முடியலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட நீங்கள் ஒரு யோகா பயிற்சிகளை தினந்தோறும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய கோல் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யோகா வந்து வயதுக்கேற்ற நம்மளோட உடல் அமைப்புகளையோடும் வயதுக்கேற்ற நம்மளுடைய உள் உறுப்புகளோடையும் சேர்ந்து நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சிகள் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 12வது சர்வதேச யோகா தினத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புது ஒரு ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா தினந்தோறும் யோகா பயிற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசையும். ஏன்னா இங்கே இருக்க ஒரு ஒருத்தருடைய ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு யோகா ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக இணைவு பெற்ற கல்லூரியாக செயல்பட்டு வருது. இந்த கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டில் இளங்கலை இசை 3 ஆண்டுகள், குரல் இசை, வீணை, வயலின், பரதநாட்டியம், நாதஸ்வரம், தமிழ் போன்றவற்றை பகிர்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதிகள் அப்புறம் கல்லூரியினுடைய நேரங்கள் இது பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கல்லூரியில் சேர விருப்பம் தெரிவிக்கக்கூடிய மாணவர்கள் திருவையாறு வட்டாட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய இசைக்கல்லூரிக்கு நேரிலேயோ அல்லது இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க artandculture.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை பார்வையிட்டு அதிலேயே விண்ணப்ப பணிவத்தை பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 4362261600 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண் 04362261600 அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம் ஆரவாரம்.

இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸில் திரு இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்.
1: எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டுவருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில

0: அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் 1 இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் 1-2 இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு

0: பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: 7:10 ஆகாஷவாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 241 கிராம பஞ்சாயத்துகளிலும் June 30 வரை விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெறவுள்ளது. ரசாயன உரங்கள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்தாமல் அதற்கு மாற்றாக மண்வளத்தினை பாதுகாக்க அங்கக மற்றும் இயற்கை உர பயன்பாடுகள், பசுந்தாள் உர பயிர்கள் மற்றும் பசுந்தழை பயிர்கள் பயன்பாடு, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு மற்றும் திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்றவற்றை தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். எனவே இம்முகாமில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணியான வீடுகள் கணக்கெடுப்பு வரும் August 1 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இதற்கு முன்னதாக பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி July 17 முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ளது. வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பாக சென்னை தமிழ்நாடு மக்கள் தொகை இயக்குநரகத்திலிருந்து பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு June 1, 2 மற்றும் 3 தேதிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் முதன்மை பயிற்றுநரால் களப்பயிற்றுநர்களுக்கு June 9, 10 மற்றும் 11 தேதி பயிற்சிகள் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிகள் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 4 வட்டங்கள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 2 நகராட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள், களப்பயிற்றுநர்கள், இருக்கை பிரிவு அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 400 முன்னணி ஆணழக வீரர்கள் பங்கேற்று தங்களது உடல் திறனை வெளிப்படுத்தினர். 55, 60, 65, 70, 75 மற்றும் 80 கிலோ எடைப்பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 60 கிலோ எடைப்பிரிவில் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் சிறப்பான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்தி முதலிடம் பிடித்து மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை தட்டிச் சென்றார். தலைவர் ஜெகநாதன் முதன்மை நடுவராக கலந்து கொண்டு வீரர்களின் உடற்கட்டமைப்பு மற்றும் திறன்களை மதிப்பீடு செய்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தார். இந்த பிரிவில் லட்சுமிகாந்தன் 2 இடத்தையும் சசிகுமார் 3 இடத்தையும் பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற முகேஷ் மற்றும் பிற வீரர்களுக்கு விழா குழுவினர், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கௌரவித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் திறந்து வைத்தார். இந்த விற்பனை மையத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட தேன், ஊறுகாய், பழச்சாறு வகைகள், ஸ்ட்ராபெரி ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் உழவர்களால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், மலர்ச்செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விற்பனை மையத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் இம்மையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி

கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏப்ரல் 15 தேதி முதல் ஜூன் 14 தேதி வரை 61 நாட்கள் விசைப்படகுகள் மற்றும் இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை காலத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து மீன்பிடி படகுகளும் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளையும் கடந்த மே 21 தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை அரசு விதிமுறைகளின்படி படகுகளுக்கு வர்ணம் பூசி ஆய்வுக்கு உட்படுத்தினர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் வழங்கப்படும் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்கள்

0: விவசாயிகள் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கௌரவ நிதித்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை நிதி கிடைக்கப்பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பதிவு செய்யாத மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் உடனடியாக பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2%ஆக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6%ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9%லிருந்து 60%ஆக அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40,00,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு

0: என்று சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கடாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகுண்ட்ரு கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில், இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஸ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா, ஹயோட்டா மர்சுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9, மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25 நேர்களை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இன்று மரவள்ளியில் விதைக்கரணை தேர்வு மற்றும் நேர்த்தி முறைகள், சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் விஜயன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். முதலில் பொதுவா எந்த பயிரை நடவு செஞ்சாலும் பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மரவள்ளிய பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விவசாயிகள் பட்டம் பார்க்கறது இல்ல. ஆனா இதுக்கு சில மாதங்கள் தான் உகந்ததா இருக்கும், அப்ப நடவு செஞ்சா நல்ல மகசூல பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அதிக வெப்பம் நிகழக்கூடிய மாதங்கள்ல இதை நடவு செய்யக்கூடாது, இதனால விளைச்சல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரவள்ளிய நடவு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் எந்த மாதத்துல நடவு பணிகளை மேற்கொள்ளலாம், எந்தெந்த ரகங்கள் அதிக விளைச்சலை கொடுக்கும், ரகத்தை தேர்வு செய்யும் போது உணவுக்காக நாம பயன்படுத்துறோமா இல்ல தொழிற்சாலைகளுக்காக சாகுபடி செய்யறோமா அப்படிங்கறதையும் பார்த்து கவனமா வாங்கணும். முக்கியமா விதைக்கரணைகளை எப்படி தேர்வு செய்யணும், இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த நேர்முகம் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து விளக்கம் தர இருக்கிறாங்க சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் விஜயன் அவங்க.
1: என்னென்ன பட்டத்துல இந்த மரவள்ளி கிழங்க நம்ம பயிரிடலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
2: மரவள்ளி பாத்தீங்கன்னா பொதுவாகவே வருடம் முழுவதும் பயிரிட முடியும். அதுல முக்கியமான பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி, இந்த மூன்று மாதங்கள் மிக முக்கியமான பருவம். அது நம்ம வந்து எப்ப பயிரிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து பயிரிடுவதை தவிர்க்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து அதிகப்படியான வெப்பம் நிலவுவதனால நமக்கு வந்து அந்த முளைத்து வருவது சரியாக முளைத்து வராது. அதனால அந்த காலத்தை தவிர்த்துட்டு மற்ற காலங்கள்ல நம்ம வந்து பயிரிடுவது மிக சிறப்பாக பலனை தருங்க.
1: ஏங்க முக்கியமா அந்த நீங்க சொல்ற மாதிரி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதம் சொல்றீங்க, எப்படி அது ஒரு நல்ல ரிசல்ட்?
2: அந்த மூன்று மாதங்கள்ல என்ன அப்படி நிகழ்வுகள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மூன்று மாதங்களும் வந்து மண்ணோட வெப்பநிலை குறைவா இருக்கும். நமக்கு வந்து கரணைகளா தானே நம்ம நடுறோம், கரணைகளா நடக்கும்போது வேர் பிடிப்பு இருக்கணும். அந்த வேர் பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து குளிர்ந்தமான சீதோஷண நிலை நிலவும் போது மிகச்சிறப்பாக வந்து வேர் பிடிக்குங்க. அதனாலதான் நம்ம வந்து அந்த மூன்று மாதங்களை வந்து நம்ம சொல்றோம். அது இல்லாம மீதி மாதங்கள்லயும் செய்யலாம். நான் சொன்ன இந்த ஏப்ரல் டு ஜூன் மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்கள்லயும் நம்ம செய்யலாங்க.
1: சரிங்க ஐயா, இப்ப இதுல என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குங்க மரவள்ளியில?
2: நமக்கு மரவள்ளியில பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம் ரகங்கள் சொல்வதற்கு முன்னாடி. நம்ம தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு கொடுக்கறோமா, அது தொழிற்சாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகோசர் ஃபேக்டரிஸ் அவங்க ஜவ்வரிசி தயாரிக்கிறதுக்கு மற்ற டார்ச் தயாரித்துக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி இதுக்காக நம்ம வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சோமா நம்ம ஏத்தாப்பூர்ல ரெண்டுன்னு ஒரு ரகம் வந்து வெளியிட்டிருக்காங்க கரண்ட 2 வருடங்களுக்கு முன்பாக.

0: மிகச்சிறப்பான மகசூல் வந்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவேரி, ஸ்ரீ காவேரி, ஸ்ரீ ரக்ஷா, ஸ்ரீ அதுல்யா, இந்த ரகங்கள்லாம் வந்து தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு மிகச்சிறந்த ரகம். பொதுவாகவே இது வந்து 18 லிருந்து 20 டன் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து மகசூல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாம் வந்து சாப்பிடுவதற்காக ஏற்ற ரகம், நம்ம சில விவசாயிகள் வந்து அவங்களே உற்பத்தி பண்ணி அருகில் உள்ள சந்தைகளில் சந்தைப்படுத்துவதற்கு சாப்பிடுவதற்காக ஏற்ற ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குங்கும ரோஸ், பாலங்காலமாக குங்கும ரோஸ், பர்மா, இந்த போன்ற ரகங்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ புதிதாக வந்திருக்கிற ரகங்களான ஸ்ரீ விஜயா, ஸ்ரீ ஜெயா, கோ 2, கோ 3, வெள்ளியாணி, ஹர்ஸ்வா அப்படிங்கிற ரகங்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு ஏற்ற ரகங்கள். நம்ம நேரடியாக வந்து இந்த கசப்பு இல்லாமல் வேக வைத்து சாப்பிடலாம். ஸோ அந்த ரகங்களை நம்ம உபயோகப்படுத்தலாங்க.
1: சரி, இந்த எல்லா ரகங்களுமே வந்து எவ்வளோ நாளைங்க வரும், இல்லை இது வித்தியாசம் எது இருக்கா?
0: பொதுவாகவே வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு 7 லிருந்து 8 மாதங்களில் அறுவடைக்கு வர ஆரம்பிக்குங்க. நமக்கு வந்து தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் தான் மிக முக்கியம். 32 பாயிண்ட் க்ளோஸ் ஆகணும், 28 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும்பாங்க. நம்ம இந்த ஏத்தாப்பூர் 2ல 32 பாயிண்டே வருது, அதுக்கு வந்து 8 லிருந்து 10 மாதங்கள் ஆகணுங்க. அதனால் வந்து நம்ம அது பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணலாம். சராசரியாக ஒரு எப்போ அறுவடை செய்யலாம்னா 8 லிருந்து 9 மாதங்களில் அறுவடை செய்யலாங்க எல்லா ரகங்களுமே.
1: சரிங்க ஐயா, இப்போ இந்த விதைக்காரன தேர்வு செய்யறது எப்படிங்க தேர்வு செய்யறது? இந்த மரவள்ளிக்கு
0: நம்ம பாரம்பரியமாக என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவடையை முடிஞ்ச உடனே அதை வந்து நம்ம வச்சுருந்து அதிலிருந்து விதைக்கரணைகள் வந்து தேர்வு செய்கிறோம். பொதுவாக 2 லிருந்து 3 மாதங்கள் கழித்து தான் தேர்வு செய்கிறோம். நம்ம என்ன அதுக்கு முன்னாடி வந்து தேர்வு செய்கிறதில்ல. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த நடவுக்கரணைகள், தண்டு வெட்டுதல் அப்படிங்கிற முறை மூலமாக தண்டுகளை பயன்படுத்தி நடவுக்கரணைகள் வந்து நம்ம தயாரிக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே புதுசாக நீங்கள் அறுவடை பண்ணோன்னே ஒரு சில விவசாயிகள் வந்து உடனே நடவு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி உடனடியாக நடவு செய்தீங்கன்னா சரியான வந்து முளைப்பு திறன் இருக்காது. அது வந்து குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா புதிய தண்டுலேருந்து பெறப்படக்கூடிய விதைக்கரணையை விட 15 நாட்கள் கழித்து நீங்கள் விதைக்கரணையை வந்து வெட்டி தேர்ந்தெடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அதிகமான முளைப்பு திறன் இருக்கும். நீங்கள் நடுற 100 கரணைகள் நட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 93% நமக்கு வந்து முளைப்பு திறனோட இருக்குங்க.
1: 15 நாள் கழிச்சு
0: நீங்க வந்து அந்த தண்டுகளை உபயோகப்படுத்தி நம்ம வந்து பயன்படுத்தலாங்க. சரிங்களா, அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து எந்த மாதிரி தண்டுகள் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அறுவடை பண்ணோம்னா குச்சிகளை நேரா செங்குத்தான நிலையில நிறுத்தி வைக்கணும். ஆமாங்க, கிடைமட்டமா வந்து போட்டு வைக்க கூடாது. கிடைமட்டமா போட்டீங்கன்னா அதனோட முளைப்பு திறன் குறைவா இருக்கும். பருக்கள்லாம் வந்து அடிபடுங்க. அந்த முளைக்கரணைகள் வந்து போட்டு ஒன்று மேலே ஒன்று போடும்போது நமக்கு அடிபடும். அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக நிறுத்தலாம். அது இல்லாமல் கொஞ்சம் இலைகளோடு நிறுத்துவதனால வந்து அதிக நாள் வந்து முளைப்பு திறனை வந்து சேமித்து. பொதுவாக விவசாயிகள் என்ன நினைப்பாங்கன்னா இலைகள் இல்லாமல் வெறும் தண்டை மட்டும்தான் நிறுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இலைகளோடு நிறுத்துவது தான் வந்து சிறந்த பலனை வந்து நம்ம முளைப்பு திறனை பொறுத்த வரைக்கும் சிறந்த பலனை தருங்க.
1: அது எப்படிங்க, வெயிலில் நிப்பாட்டி வைக்கலாமா? இல்லை
0: இல்லைங்க, கொஞ்சம் வந்து நிழலான பகுதிகளில், நமக்கு வந்து மரத்துக்கு ஓரங்களில் இதெல்லாம் வந்து நிழலான வந்து பார்சியல் ஷேடுன்னு சொல்லுவாங்க, பாதி நிழல் பாதி வெயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கலாம். நேரடி வெயிலில் இருக்கும்போது சீக்கிரமாக தண்டுகள் வந்து காஞ்சிருங்க. அப்படி காஞ்சுதுன்னா நமக்கு வந்து முளைப்பு திறன் வந்து பாதிக்கப்படும்.
1: அதுக்கு ஏதாவது இந்த 15 நாளையில எதுவும் தண்ணி எதுவும் தெளிச்சு,
0: அதெல்லாம் ஒன்றும் தெளிக்க வேண்டாங்க. 15 நாள், 60 நாள் வரையிலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. 60 நாளைக்கு மேலே நீங்கள் வந்து அந்த கரணையை உபயோகப்படுத்தும் போது தான் அதனோட முளைப்பு திறன் கொஞ்சம் குறைஞ்சிருங்க. நமக்கு வந்து 93% சொன்ன இல்லைங்களா, இது வந்து ஒரு 75% வரைக்கும் முளைப்பு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
1: 60 நாளைக்கு மேலே போனால்
0: கொஞ்சம் குறையுங்க, அது குறையும். இயற்கையாகவே வந்து இது இருக்கிறது தாங்க. ஏன்னா குச்சி வந்து காயும், நம்ம தண்ணி தெளித்தாலும் என்ன பண்ணாலுமே 60 நாளைக்கு மேலே போச்சுன்னா 75% தான் அதனோட முளைப்பு இருக்குங்க. நீங்கள் 100 கரணை நட்டிங்கன்னா 75 கரணைகள் வந்து வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தயார்படுத்திக்கணும் நம்மளை. நீங்கள் வேறு பக்கங்களில் வந்து கரணைகள் நட்டு வச்சு எடுத்து நம்ம அதை வந்து இது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணலாங்க.
1: சரிங்க,
0: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு எப்படி முதிர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு நம்ம வந்து அடையிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுவடை காலம்ங்கிறது ஒரு 7 லிருந்து 8 மாதங்கள், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரி தண்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 லிருந்து 3 சென்டிமீட்டர் அந்த விட்டமுடைய தண்டுகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் அந்த தண்டுகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட குறைவாக இருக்கக்கூடியது, இப்போ 2 சென்டிமீட்டர் சொல்கிறேன், 1 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கிற தண்டு பகுதியை எடுத்து நடவுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி வந்து அந்த
1: விளைஞ்ச தண்டு தான்,
0: அது விளைஞ்ச தண்டு தான். மேல் பகுதியும் கீழ்பகுதியும் வந்து நம்ம பொதுவாகவே ஒரு விதைக்கரணை அறுவடை பண்ண குச்சிகள்லேருந்து எப்படி தயாரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் பகுதியை வந்து நீக்கிட்டு தான், மேல ஒரு கால் பகுதி

0: கீழே ஒரு கால் பகுதியை நீக்கிட்டு தான் நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து அந்த 2 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள கரணைகள் பெற முடியுங்க.
1: சரிங்க,
0: அது வரும். ஆனால் வந்து என்ன ஆகுன்னா வீரியம் இல்லாமல் வருங்க, அதுதான் பிரச்சனை. நமக்கு வந்து வீரியமான நாற்றுகள் ஒரே மாதிரி செழிப்பாக சீக்கிரம் வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி நாற்றுகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணுங்க.
1: ஐயா, இப்போ இந்த விதைக்கரணையை தேர்வு பண்ணிட்டோம், அந்த விதைக்கரணையை எப்படிங்க தயாரித்து நிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தயாரிக்கிறது?
0: நம்ம விதைக்கரணை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கும் போதே வந்து மிக முக்கியமாக வந்து பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத செடிகளில் இருந்து தான் விதைக்கரணை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இது வந்து பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறத வந்து மூன்றில் ஒரு பங்கு வந்து கழிச்சிடணும், மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலும். ஏன்னா மேலே வந்து ரொம்ப வந்து விட்டம் கம்மியாக இருக்கும், அது முளைச்சி வந்தாலும் நமக்கு வந்து சரியான வீரியமான உற்பத்தி வந்து இருக்காதுங்க. அதனால தான் அந்த விதைக்கரணை வந்து தயார் செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டருக்கு 8 to 10 முளைப்பு பகுதிகள் உள்ள கரணைகளாக வந்து நம்ம பருக்கள் உள்ள கரணைகளாக தேர்வு செய்ய வேண்டாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக 10 to 15 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெட்டுவது வந்து நம்ம பெரும்பாலும் கையில் வெட்ட மாட்டோம், இயந்திரத்தினால தான் வெட்டுவோம். அந்த வெட்டுறதுல வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வட்ட வடிவமாக இருக்க
1: வேண்டும்.
0: ஆமாங்க, வட்ட வடிவமா வெட்டணும். அது இல்லாம அதுல வந்து ஒழுங்கற்ற வெட்டா இருக்கக்கூடாது. ஒழுங்கற்ற வெட்டா இருந்துச்சு அப்படின்னா முளைப்பு திறன் சரியா வராதுங்க. இதுதான் மிக முக்கியமா நம்ம வந்து கரணை தயாரிக்க.
1: அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நல்லா ஷார்ப் உள்ள பொருளா வச்சுட்டு தான் வெட்டணும்.
0: ஆமா, முன்னாடி அதுக்கு வந்து நம்ம வந்து விதை கரணை வந்து வெட்டுவதற்கு தனி இயந்திரங்களே இருக்கு. நம்ம ஆமணக்கு மற்றும் மரவள்ளி ஆராய்ச்சி நிலையத்துல அந்த விதை கரணை வெட்டும் இயந்திரமே இருக்கு. அந்த இயந்திர மாடலை நீங்க போய் பார்த்துட்டு கூட நம்ம பகுதிக்கு தேவையான அளவுக்கு நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்கிட்டயோ இல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் ஷாப்லயோ வந்து நம்ம அதை செஞ்சுக்கலாங்க. எளிதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம வந்து கம்பி வெட்டுற இதெல்லாம் இருக்கு இல்லைங்க இயந்திரம், அதையே வந்து நம்ம மாடிஃபை நமக்கு தகுந்த மாதிரி. அது என்னன்னா அந்த ஸ்பீடு வந்து கரெக்டா இருக்கணுங்க. நம்ம என்ன அது வந்து ஹார்டான பொருள், அது கொஞ்சம் இது வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி இல்லாத ஒரு தாவர பகுதிங்கிறதுனால அந்த ஸ்பீட் கரெக்டாக வைக்கிறதுக்கு நம்ம அங்கே போனீங்கன்னா ஒரு தடவை நேரில் பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து சரியான இயந்திரமாக நம்மளே தயாரிச்சுக்க முடியும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்கணுன்றீங்க.
0: ஆமாங்க,
1: இப்போ விறகெல்லாம் வெட்டும்போது அப்படி சாய்வாக வெட்டினா தான் டக்குன்னு அது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வெட்டும்போது. அப்படி சாய்வாக வெட்டினா என்ன பிரச்சனைங்க வரும்?
0: சாய்வாக வெட்டினீங்கன்னா என்ன ஆகுன்னா இதில் வந்து வேர் பிடிப்புங்கிறது தான் வந்து மிக மிக முக்கியம். நீங்க சாய்வா வெட்டினீங்கன்னா பாதி மண்ணுக்கு வெளியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. முழுதும் மண்ணுக்குள்ளார வந்து சில சமயம் வந்து போதுமான மண்ணு கிடைக்காம போகும். அப்ப வந்து நமக்கு என்னன்னா வேர்பிடிப்பு ஒழுங்கற்று இருக்கும், சாஞ்சிரும் சீக்கிரமா. அதனாலதான் வட்ட வடிவில் வெட்டுங்க அப்படின்னு சொல்றோம்.
1: சரிங்க,
0: இதுல வந்து நம்ம அந்த விதைக்கரணை தயாரிக்கும் போது அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுகல் நோய், அதாவது நமக்கு வந்து கிழங்கு அழுகல் நோய் அந்த பகுதியில இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து கார்பன் டெசிம் கடைகள் எல்லாம் பெவிஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைகள்ல கிடைக்கும் அதனோட ட்ரேட் நேம், அதை வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் வந்து கலந்து அதில் வந்து நனைச்சி நடலாம். இல்லை நமக்கு வந்து சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செதில் பூச்சிகள் இருக்கும் இந்த கரணைகளில், அந்த மாதிரி செதில் பூச்சிகள் இருந்துச்சுன்னா டைமெத்தவெட் அப்படின்னு ஒரு பூச்சிக்கொல்லி வந்து கடைகளில் கிடைக்குது. அதை வந்து நம்ம வந்து 2 மில்லி 1 லிட்டருக்கு, அது கூட கார்பன் டெசிம் 2 கிராம் பர் லிட்டர் ரெண்டையும் கலந்து கூட நம்ம வந்து விதைகளை 15 to 20 நிமிடம் விதை கரணைகளை ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நடவுதுனால நமக்கு வந்து அடுத்த பருவத்துக்கு இந்த நோயோ இந்த பூச்சி தாக்குதலோ இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நடும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குத்து கரணைகள் வந்து கரணைகள் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அந்த பருக்கள் இருக்கு இல்லைங்களா, அது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து நடவுக்கு மிகச்சிறப்பான முளைப்பு திறன் கிடைக்குங்க.
1: இப்போ இந்த வெட்டும்போது கணுக்களுக்கு இடையில வெட்டினாலும் நல்லா இருக்குமா இல்லை கணுக்கள்லேயே வெட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை?
0: கணுக்களுக்கு இடையில வெட்டுவது தான் சிறப்பாக இருக்குங்க. கணுக்கல்ல வந்து ஏன்னா கிட்டக்கிட்ட தான் கணுக்கள் இருக்கு, ஒரு சில கணுக்கல்ல அடிபட்டாலும் அதனால தான் 8 to 10 கணுக்கள் வந்து நம்ம விடுறோம் சாதாரண முறைகளில். அதனால நம்ம கணுக்கல்ல வெட்டினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நமக்கு அந்த ஒரு 10-12 சென்டிமீட்டர்ல எந்த இடத்துல வருதோ அந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாங்க, அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. பொதுவா நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நடவு செய்வதற்கு எவ்வளவு கரணைகள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 கரணைகள் வந்து விதை கரணைகள் நமக்கு தேவைப்படுங்க.
1: அதாவது 10 to 15 சென்டிமீட்டர் உள்ள
0: கரணைகள் தேவைப்படும்.
1: நம்ம நிலத்துல வைக்கிறதுக்கு எத்தனை சென்டிமீட்டர் வச்சா நல்லா இருக்கும்?
0: நிலத்தில் வைக்கிறதுக்கு தான் 15 சென்டிமீட்டர் உள்ள கரணைகள், அதில் கீழே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து நட்டுருந்தோம்.
2: விதைக்கரணைகளை நடவு செய்யறதுக்கு முன்னாடி சரியான முறையில் நேர்த்தி செய்வது ரொம்பவே அவசியம். ஏன்னா நோய் தாக்கம், பூச்சி தாக்கம் இதெல்லாம் சில நேரங்களில் இருக்க

0: வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா கட்டாயம் நாம நேர்த்தி முறைகளை கையாளணும். அதே போல நல்ல முளைப்பு திறன் வரணும் அப்படின்னாலும் நடவு செய்யும் போது கருணைகளை மேல் நோக்கி இருக்கிற மாதிரியும் நடவு செய்யணும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த மரவள்ளி கருணைகளை நாம நடவு செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார் செய்யணும், எவ்வளவு இடைவெளி விட்டு நடவு முறைகளை மேற்கொள்ளணும், அதே போல மானாவாரியில மரவள்ளி சாகுபடி செய்யறவங்க என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கையாளணும் அப்படிங்கிற இன்னும் பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் விஜயன் அவங்க.
1: இதுக்கு வந்து எப்படிங்க நிலத்தை தயார் பண்ணிக்கிறது?
2: நமக்கு நிலம் வந்து தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வடிகால் வசதி இருக்கணுங்க. இதுதான் மிக முக்கியம். வடிகால் வசதி உள்ள களிமண் வந்து ஏற்றது. சாதாரண நீங்கள் வடிகால் வசதி இல்லை அப்படின்னா அந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கவே முடியாதுங்க. ரொம்ப களிமண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கிழங்கு போட்டிங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கிழங்கு வந்து பெருக்குவதற்கு பெரிதாவதற்கு நமக்கு வந்து பொலபொலப்பு தன்மை மண்ணோட இதெல்லாம் இருக்கணும். அதனால் நம்ம வந்து நல்லா உழுது சட்டி கலப்பை ஃபஸ்ட்டு வச்சு உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரொட்டாவேட்டர் இதெல்லாம் போட்டு நல்லா மண்ணை வந்து பொலபொலப்பு தன்மை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நடவு செய்யணுங்க. அப்போ தான் வந்து மிகச்சிறப்பான மகசூல் நமக்கு வந்து பெறுவதற்கு வாய்ப்பு.
1: நடவு எப்படிங்க இடைவெளியெல்லாம் இப்படி தான் நல்லாயிருக்கும்?
2: இடைவெளி நமக்கு வந்து வரிசை நடவு தான் பண்ணுறோம். பார் வந்து அமைச்சிக்கணுங்க. பார் வந்து போட்டுட்டு நமக்கு 4 அடி 3 அடி பார் அந்த இதில் வந்து நமக்கு போட்டு 2 அடியிலேருந்து 3 அடி பார்கள் போட்டு பாரில் வந்து நம்ம நடவு செய்துக்கலாம். 2 அடிக்கு 2
1: கொஞ்சம்
2: நட்ட நடுவில் போடக்கூடாதுங்க. அந்த பாறை ஒட்டின மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை அடிக்கு ஒரு தடவை போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பக்கத்தில் நட்டுக்கலாம், இல்லை 2 பக்கங்கள்லையும் நம்ம நட்டுக்கலாம். எப்படி நம்ம வந்து பொதுவாக இயந்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா இடைவெளி விடுவாங்க சில விவசாயிகள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 பாறோட 2 பக்கங்கள்லையும் நடவு செய்து கொள்ளலாம்.
1: சரி ஐயா, இந்த மினி செட்டுன்னு சொல்கிறாங்க, அது என்ன
2: மினி செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக 15 சென்டிமீட்டர் 8 லேருந்து 10 பருக்களில் இருக்கிற கரணைகள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான விதை குச்சிகள் கிடைக்காது, விதை நடவு குச்சிகள் கிடைக்காது. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி செட் தொழில்நுட்பம், அதில் வந்து நம்ம 8 லேருந்து 10 பருக்கள் வந்து விடுறோம். இங்கே வந்து 2 கணுக்கள் மட்டும் விட்டு நம்ம வந்து அதை வெட்டி ஒன்றா நிழல் வள குடியில் வச்சிருந்து எடுத்து நடலாம். இல்லை அப்படின்னா நேரடியாக வந்து நம்ம நிலத்தில் கூட சரியான ஈரப்பதம் சரியான இது எங்ககிட்ட நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம நேரடியாகவும் நடவு செய்யலாம். அதிக வெயில் இல்லைன்னா நேர நடவு செய்யலாம். பொதுவாக அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரணை உயரம் மட்டும் வித்தியாசம் இல்லை, அது மேல் நோக்கி நடணும் கணுக்கள். இது வந்து கிடைமட்டமாக நட வேண்டும். படுக்க வச்சு நடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிடைமட்டமாக நடுவதனால நல்ல மகசூல் வந்து கிடைக்கிறதுக்கு இதில் நல்ல எளிதாக வேர்பிடிப்பு வந்து ஏற்படுங்க. இது நமக்கு ஒருவேளை நடவு வந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய நிலம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம ஒரு ஹெக்டேருக்கு தேவையான கரணைகள் தயாரிப்பதற்கு நெல் வலை குடிகளாக இருந்துச்சுன்னா 45 சதுர மீட்டர் இருந்தால் கூட போதுங்க, அந்த இடத்துல நம்ம தயாரிச்சுக்கலாங்க.
1: சரிங்க ஐயப்போ, இந்த வைரஸ் இல்லாமல் விதைக்கரணைகளை தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது?
2: இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேங்க. நமக்கு பொதுவாக மானாவரியாக தான் விதைக்கிறோம் நம்ம மரவள்ளியை பொறுத்த வரைக்கும். அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில தொழில்நுட்பங்கள் நம்ம கார்பன் டைசம் டைம் தேவட் இதெல்லாம் செய்கிறத விட கூடுதலாக வந்து என்ன செய்யணும்னா அந்த மானாவரிக்கு பொட்டாசியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 கிராம் பர் லிட்டர் அதோட ஒரு நுண்ணூட்டச்சத்துக்களான ஜிங்க் சல்ஃபேட்டும் அயன் சல்ஃபேட்டும் 0.5 கிராம் இது மூணும் வந்து கலந்து நமக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் வந்து அதில் விதைக்கரணைகளை வந்து ஊற வச்சு நம்ம வந்து நடணும். அதனால் என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும்.
1: பொட்டாசியம் குளோரைட்னால
2: வறட்சியை தாங்கக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்ப உடனே வந்து நம்ம வருஷம் பூரா நம்ம அது வரலாமா அப்படிங்க முடியாதுங்க. ஒரு 10 நாள் மழை வரலன்னா அது தாங்கக்கூடிய திறனை வந்து அது வளர்த்துக்கும். அது இல்லாமல் பொதுவாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோஸ்பயர்லமும் பாஸ்போ பாக்டீரியா இது ரெண்டும் வந்து நுண்ணுயிர்கள் உயிர் உரங்களை வந்து அதை தண்ணியில கரைச்சி அதில் கூட விதைக்கரணைகளை நட

0: செய்யலாம், விதை கரணைகள் வந்து நனைத்து நடவு செய்யலாம். அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தழைச்சத்து இடுவதை குறைக்கும், அதே மாதிரி மண்ணில் உள்ள பாஸ்பரஸ் சத்தை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த வந்து ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அடுத்ததாக நீங்கள் கேட்ட மாதிரி வைரஸ் இல்லாதது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி செட்டு மாதிரியே சிப் வட்டுன்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. நம்ம அது பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரும்புக்கெல்லாம் செய்வாங்க ஒரு பரு விதைக்கரணை, இரு பரு விதைக்கரணை அப்படின்ட்டு. அந்த பரு தான் கணக்கு. இதில் வந்து ரெண்டு கணுக்கள் சொல்கிறோம், இதில் ரெண்டு பருக்களில் வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழித்தட்டு நாற்றங்கால் முறையில் நடவு செய்வாங்க. அந்த குழித்தட்டு நாற்றங்கால்ல வந்து செய்யும் போது நமக்கு இன்னும் குறைவான நடவு குச்சிகள் இருந்தா போதும். ஏன்னா சில சமயம் என்ன ஆகுனா, இந்த வைரஸ் ஃபுல்லா வந்துருச்சுன்னா காடு முழுவதும் வந்துடும், நமக்கு அடுத்த பருவத்துக்கு நமக்கு வந்து விதைப்பதற்கு கிடைக்கவே கிடைக்காது கரணைகள். வேற எங்கேயும் கிடைக்காத பட்சத்தில் இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகள் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பமா பயன்படுத்த முடியுங்க.
1: இப்ப நீங்க சொல்றத பார்த்தா விதைக்கரணை வந்து நம்ம யார்ட்டையோட குச்சி வாங்கிட்டு வந்துடக்கூடாது போல, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே யாராவது வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த
0: இல்ல, நீங்க யார்ட்ட இருந்தனாலும் வாங்கலாம், அதை பத்தி இல்ல. ஆனா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விதைக்கரணைகள் வந்து வைரஸ் இல்லாத விதைக்கரணைகள், பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதைக்கரணைகளாக இருக்கணும்.
1: அது எப்படிங்க?
0: அது நாம வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இலைகள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து நம்ம அருகில் உள்ள விவசாயா இருந்தா பக்கத்து வயலை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. அங்க வந்து இந்த இலைகளோட வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இலைகளில் இந்த ஒரு வெளிறு மஞ்சள் நிறமாகவும் சுருங்கி போயும் காணப்படும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வைரஸ் தாக்கப்பட்டது, இல்லை சார் உறிஞ்சு பூச்சிகளால் தாக்கப்பட்ட கரணைகள் நம்ம இல்லை செடிகள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம வந்து வச்சு சரியான முறையில் பராமரிப்பு இருக்காங்களா என்னன்னு. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் விதைகளாக இருந்துச்சுன்னா மகரந்த சேர்க்கை மூலமாக நடக்கிறதுனால அதில் பரவக்கூடிய நோய்களை விட நமக்கு வந்து கரணைகள் மூலம், தாயிடம் இருந்து எந்த நோய் இருந்தாலும் சரி கரணைகள் மூலமாக கண்டிப்பாக பரவும். அதுக்கு தான் வந்து அந்த காலத்தில் பழமொழி சொல்லியிருக்காங்க, தாயை போல் பிள்ளை அப்படின்னு சொல்ற பழமொழிக்கு வந்து என்னன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு ஒட்டுக்கட்டு முறையாகட்டும் இல்லை தண்டு வெட்டு முறையாகட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு செடியை வந்து நீங்கள் அந்த தண்டுகள் மூலமாகவோ வேர்கள் மூலமாகவோ இல்லை நீங்கள் வந்து ஒட்டுக்கட்டுதல் மூலமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாய் செடி எந்த நோயும் இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த தாயில் இருக்கக்கூடிய நோய் வந்து அடுத்த தலைமுறைக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க.
1: அப்போ இதுக்கு விதை இருக்காங்க?
0: இதுக்கு விதை வந்து இருக்குங்க, ஆனால் விதையை நம்ம பயன்படுத்துவதில்லை. விதை இருக்குங்க, நீங்கள் விட்டீங்கன்னா 10-12 மாதத்துக்கு அப்புறம் விதை வந்து சில இடங்களில் விதைகள் வந்து வருதுங்க. அந்த விதையை வந்து நம்ம பயன்படுத்தவில்லை, ஏன்னா அதில் விதையோட முளைப்புத்திறன் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அது இல்லாமல் இது அயல் மகரந்த சேர்க்கைங்கிறதுனால நம்ம குறிப்பிட்ட ரகமாக அது இருக்காது, எல்லா ரகமும் கலந்து எதனோட மகரந்த எதில் விழுந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா. அதனால எல்லா ரகமும் கலந்து தான் இருக்குங்க அதில், அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் கரணைகள் உபயோகப்படுத்துகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரணைகள் உபயோகப்படுத்துறதுனால சீக்கிரம் மகசூல் பெற முடியும். விதைகளாக இருந்துச்சுன்னா முளைச்சி வர்றதுக்கே 2 மாதம் 3 மாதம் ஆகுங்க, அந்த 3 மாதம் நீங்கள் வந்து டைமு கூடுதலாகும், நமக்கு வந்து மகசூலும் எப்படி வரும்னு தெரியாதுங்க. அதனால தான் இதில் வந்து விதை கரணைகள் உபயோகப்படுத்த சொல்கிறாங்க.
1: ஐயா, இந்த விதை சான்றுள்ள விதைகளை தயார் பண்ணணும்னா அது எப்படிங்க?
0: இப்போ நீங்கள் முன்ன கேட்டீங்க இல்லையா, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு விவசாயி வந்து தெரிஞ்ச விவசாயிட்ட தான் வாங்கலாம், தெரியாத விவசாயியா இருந்தா எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இந்த விதை சான்றளிப்புங்கிற ஒரு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன பாத்தீங்கன்னா, இது எல்லா மாவட்டத்திலையும் விதை சான்றளிப்பு துறை இருக்கும். அவங்களோட பணியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த விதைகளாகட்டும் விதை கரணைகளாகட்டும் நீங்க பதிவு பண்ணீங்க உங்க வயல அப்படின்னா, விதைக்காக அவங்க வந்து உங்க வயல்ல ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செய்து அவங்க அந்த தரத்துக்கான உறுதியை அவங்க தான் கொடுப்பாங்க. அதுதான் இந்த விதை சான்றலோட மிக முக்கியமான விஷயங்கள். இதில் விதை சான்றுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க அவங்களோட, இது வந்து இப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து சான்றளிப்பு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் நீங்கள் கேட்ட மாதிரி நிலத்தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்திய பயிர் வந்து வேற ஒரு மரவள்ளி ரகம் பயிரிட்ட நிலத்தில் நீங்கள் ஒரு புது ரகம் பயிரிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய இருக்கக்கூடிய இதில் வந்து ஏதாவது 4 செடி முளைச்சு வந்துச்சுன்னா கலப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முழுவதுமாக நம்ம வந்து முந்திய பயிர் வந்து அது இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி விதைக்கரணைக்காக நம்ம ஒரு வயல் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பாக்குறாங்க, உங்க வயல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறது வந்து முக்கியமா அவங்க கவனிக்கிறாங்க. இதுல முக்கியமான இது வந்து கார அமில நிலை, மண்ணோட கார அமில நிலை எவ்வளவு இருக்கணும்னா 5-7 இடையில இருந்தாதான் நல்ல மகசூல் வந்து நமக்கு கிடைக்குங்க. இது இல்லாம வேற என்ன பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து விதை சான்றுக்காக வயலை வந்து ஆய்வு செய்யறாங்க. பொதுவா தன்மகரந்த செயற்கை பயிரா இருந்துச்சுன்னா உளுந்து, பச்சை பயிர், தட்டை பயிர், இதெல்லாம்

0: ரெண்டு தடவை தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த மரவள்ளி நீண்ட கால பயிருங்கிறதுனால 8 லிருந்து 14 முறை வந்து பார்ப்பாங்க, உங்க வயலை ஆய்வு செய்வாங்க. நீங்க நட்டதுலேருந்து 60வது நாள், 120வது நாள், 180வது நாள், அது இல்லாமல் அறுவடையின் போது, இந்த 4 நிலைகள்லையும் அவங்க வந்து உங்கள் வயலை ஆய்வு செஞ்சுட்டு உங்கள் வயலில் இந்த பூச்சி நோய் தாக்குதல், இந்த கரணைகள் ஏதாவது வைரஸ் நோய் தாக்குதல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, விதை சான்றளிப்புக்கு பரிந்துரை செய்வாங்க. அந்த விதை கரணைகள் வந்து சான்றளிக்கப்பட்ட கரணைகளாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இது இல்லாமல் வேற என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிற ரக கலவன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. செடிகளில் வச்சு அதில் வந்து ஏதாவது கலப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கும் வந்து வயலில் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கணும், வேற ரகம் 1000க்கே 5 செடி தான். அது இல்லாமல் நீங்கள் ஒரு மரவள்ளி ரகம் நட்டுருக்கீங்கன்னா பக்கத்து வயலில் வேறு ரகங்கள் வந்து 5 மீட்டருக்கு வேறு எந்த ரகங்களும் இருக்கக்கூடாது சுற்றிலும் உங்கள் வயல்களில். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சான்றளிப்பு செய்கிறாங்க. அதே மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் இருக்கக்கூடிய செடிகள்லேருந்து கரணைகள் எடுக்கவே கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த சான்றளிப்பு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து விதைக்கு எளிது, பட் ஆனால் கரணைகளுக்கு கொஞ்சம் வந்து கடினம். ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் யாரும் வந்து பதிவு செய்கிறதில்ல, விதை சான்றளிப்பில் போய் பதிவு செய்கிறதில்ல. அப்படி பதிவு செய்தாங்கன்னா அவங்க வந்து இந்த விதைக்கரணையை வந்து நம்ம வந்து அதிக விலைக்கு விற்பனையும் செய்ய முடியும். விதைக்கு எப்படி நம்ம வந்து தானியத்தை விட விலை அதிகமோ, அது மாதிரி விதைக்கரணைக்கும் நம்ம வந்து அதிகமான லாபம் வந்து ஈட்ட முடியும். அந்த விவசாயி வந்து பாருங்க, அரசாங்க சான்றுபட்ட விதைக்கரணைகள் நீங்க வாங்கிக்கலாங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம்.
1: உறுதிப்படுத்தப்பட்ட விளைச்சலும் கிடைக்கும்,
0: விளைச்சலும் கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி வந்து விவசாயிகளும் வந்து எங்கேயும் ஏமாற தேவையில்லை. பொதுவா இதுல என்ன ஒரு சின்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விதைக்கரணைகள் பல்கா இருக்கிறதுனால நீங்க வந்து அதெல்லாம் வந்து இந்த சான்று பெறுவது இந்த மாதிரி செய்வது என்பதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காரியம்ங்கிறதுனால செய்யல. ஆனா செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இது எளிதாக அமைக்கப்படும்.
1: சரிங்க ஐயா, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நான் வந்து பர்மா ஒண்ணு போடுறேன்,
0: ஆமா
1: இப்ப போட்டிருக்கேன், இப்ப நான் போய் விதை சான்றுக்கு கேட்கறேன்,
0: ஆமா
1: அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பர்மா தான் போட்டிருக்கணும்,
0: ஆமாங்க,
1: கோட்டு போட்டிருக்க கூடாது.
0: கோட்டு போட்டிருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பருவத்துக்காவது அந்த பயிர் பண்ணாம இருந்திருக்கணும். முந்தைய பயிர் உடனடியா நீங்க கோட்டு போட்டு பர்மா ஒண்ணு போடக்கூடாதுங்க.
1: வேற ஏதாவது
0: கோட்டு பண்ணிட்டு நான் வந்து ஒரு உளுந்து விதைச்சேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து பர்மா போடுறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க.
1: சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு மரவள்ளியில எப்படி ஒரு விதை தேர்வு இருக்கணும், அதாவது நல்ல கரணை உற்பத்தி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அதை விதை சான்று எப்படி வாங்கணும் அரசு கிட்ட அப்படிங்கிற எல்லா விவரமும் சொன்னீங்க. நேர்கள் சார்பும் வானொலி சார்பும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. இதுல ஏதாவது சந்தேகம் ஏற்படும் கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கு, உங்கள்ட்ட ஆலோசனை பெறணும்னு விரும்புவாங்க, அப்ப உங்களுக்கு எந்த எண்ணில் அழைச்சா ஆலோசனை?
0: என்னோட தொலைபேசி எண் வந்து 944-30-29-00-2 இந்த எண்ணுக்கு தாராளமாக நீங்க அழைச்சிங்கன்னா உங்களுக்கு மேலும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறோம்.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லி வரோம், குறிச்சுக்கங்க, 944-30-29-00-2. நன்றி.

மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் விதைகள் மூலமா நடவு மேற்கொள்றதை விட கரணைகளை பயன்படுத்தி நடவு மேற்கொண்டா நல்ல மகசூலை பெறலாம். அதே போல விதை சான்று பெற நாம கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறதையும் இதுவரைக்கும் நேர்முகத்துல நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். விஜயன் அவங்க. நிகழ்ச்சியில் இனி புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண் ஆலோசனைகள். காய்கறி பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் சூரிய விளக்கு பொறி வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறி மற்றும் ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் நிற ஒட்டும் அட்டை பொறிகளையும் பயன்படுத்தலாம். மேலும் காய்கறி பயிர்களில் நோய் வராமல் தடுக்க 1 கிலோ

0: ஆக்கிய தொழுவுரத்திற்கு 1 கிலோ என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விருடியினை கலந்து கடைசி உழவின் போதும் இடலாம். உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் காலை அல்லது மாலை நேரங்களில் மேற்கொள்ளலாம். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக விதைப்பு செய்துள்ள நிலக்கடலையில் வளரும் பருவத்தில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இந்நோயின் அறிகுறிகளாக இலையின் 2 பக்கங்களிலும் வட்டமான கரும் பழுப்பு அல்லது கருப்பு புள்ளி போன்று இருக்கும். கரும்புள்ளியை சுற்றி மஞ்சள் நிற வளையங்கள் காணப்படும். அறிகுறிகள் காம்புகளிலும் தண்டுகளிலும் காணப்படும். எனவே இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த குளோரோதலோனில் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்கலாம். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் வாழை வளரும் பருவத்தில் அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா இரண்டையும் தலா 20 கிராம் என்ற அளவில் நடவு செய்ததிலிருந்து 1 மாதம் கழித்து 1 முறையும் 5 மாதத்திற்கு பிறகு அடுத்த முறையும் என 2 முறை இடலாம். கால்நடை வளர்ப்போரே, இடி மின்னலுடன் கூடிய கனமழை வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு வெளியே அனுப்புவதை தவிர்க்கலாம். மின்கம்பம் மற்றும் மரத்தடியில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை நன்கு உலர வைத்து கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது.
1: ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது 1 ஹெக்டேருக்கான 20 சென்ட் நாற்றங்காலில் 1 டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் ஈட வேண்டும். களிமண் நிலத்தில் 4 கிலோ ஜிப்சமும் 1 கிலோ DAP 1 சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த 10ஆம் நாள் ஈட வேண்டும். இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும். நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக தலை மணி சாம்பல் சத்துடன் 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டும் 200 கிலோ ஜிப்சமும் இட வேண்டும். இதேபோல தென்னை சாகுபடியாளர்களே, உகந்த வானிலை இருப்பதால் தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு 200 மில்லி தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்க வேண்டும். அதே போல வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்க வேண்டும்.
0: தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இனவிருத்தி செய்யக்கூடிய அசில் இன கோழிகள் விற்பனைக்கு உள்ளன. தேவைப்படக்கூடிய விவசாயிகள் அணுக வேண்டிய அலைபேசி எண் 81 22 53 68 26. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 81 22 53 68 26.
2: முசிறி வட்டார விவசாயிகளின் கவனத்திற்கு, கிர்னார் 5 எனப்படும் நிலக்கடலை ரகம் நடப்பு காரிஃப் பருவ விதைப்பிற்கு ஏற்ற ரகமாக உள்ளது. 110 முதல் 115 நாட்கள் வயதுடைய இந்த ரகத்தின் மகசூல் திறன் 1 ஏக்கருக்கு மானாவாரியில் 1000 கிலோவும் அதிகபட்சமாக இரவையில் 1700 கிலோ வரையும் இருக்கும். இதன் எண்ணெயில் அதிகபட்ச அளவாக 78 முதல் 80% வரை ஒலிக் அமிலம் உள்ளது. இந்த கிர்னார் 5 ரகத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய் பயன்படுத்துவதால் நமது இதயத்திற்கு மிகவும் ஏற்றது. மேலும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க இயலும். இதில் புரதச்சத்தின் அளவு 27% உள்ளது. இந்த கிர்னார் 5 நிலக்கடலை ரகம் தற்போது முசிறி வேளாண்மை விரிவாக்க மையத்தில் தேசிய உண்ணத்தகு எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தின் மூலம் 1 கிலோ 76 ரூபாய் மானியத்தில் கிடைக்கிறது. எனவே நடப்பு பருவத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் இந்த கிர்னார் 5 என்ற நிலக்கடலை ரக விதைகளை மானியத்தில் பெற்று சாகுபடி செய்து பயனடையுமாறு முசிறி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி நேர்களின் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனைக் குழுவினரின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள், மேற்காசிய சூழல் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மக்களின் வாழ்க்கை சூழலை மேம்படுத்துதல், தொழில் தொடங்குவதை எளிதாக்குதல் தொடர்பான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேபாள வெளியுறவு அமைச்சர் சிஷிர் கனாலை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையேயான இணைப்பு, முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. நாடு முழுவதும் சமையல் எண்ணெய்களை ஒரே அளவிலான எடையில் விற்பனை செய்ய வேண்டுமென மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படைத் தன்மையையும் நுகர்வோருக்கு உதவும் வகையிலும் 200 கிராம், 500 கிராம், 1 முதல் 5 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ ஆகிய எடைகளில் பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு, கடலை, நல்லெண்ணெய் ஆகியவற்றை விற்பனை செய்ய வேண்டுமென உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மழைக்காலங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவத்துறையின் தேவைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும், செவிலியர் பற்றாக்குறைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். குறு சிறு நடுத்தர தொழில் கண்காட்சி தென் மாவட்டங்களில் நடைபெறுவது தொழில் வளர்ச்சியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன்ராஜா தெரிவித்துள்ளார். தென்காசியில் விவசாய உபகரணங்கள், சூரிய ஒளி விளக்குகள், அழகு சாதனப் பொருட்கள் உள்ளிட்டவை தொடர்பான வர்த்தக கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை தூய்மையாக பராமரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாள் ஒன்றுக்கு 40 லட்சம் லிட்டர் கழிவுநீரை வெளியேற்றி வந்த சாயப்பட்டறைகளின் இயக்கம் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். அரியலூரில் உலக சுற்றுச்சூழல் தினம் தொடர்பாக மாபெரும் மரக்கன்றுகள் நடும் விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வளர்ச்சியையும் சுற்றுச்சூழலையும் சமநிலைப்படுத்தி வளமான பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்குவோம் என உறுதியளித்தார். அரசின் திட்டங்கள் துரிதமாக மக்களை சென்றடையும் வகையில் அலுவலர்கள் பணியாற்ற வேண்டுமென மாநில வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், குடிநீர், சாலை வசதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மைப் பணிகள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டார். மதுரை மாநகராட்சியில் முறைகேடுகள், விதிமீறல்கள் குறித்து முழுமையான விசாரணை நடைபெறும் என்றும், தவறு செய்தவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், டாஸ்மாக் கடைகளில் சட்டவிரோத பார்கள் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரம் தொடர்பாக காவல்துறை முழுமையான விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அடுத்த 6 மாதங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று நடைபெற்ற தீ விபத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி சாம்பியன் பட்டத்தை இந்தியா கைப்பற்றியுள்ளது.

ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா ஜப்பானை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா தென்கொரியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து வெண்கலப் பதக்கத்தை வென்றது. சாம்பியன் பட்டத்தை வென்ற ஆடவர் அணிக்கும் வெண்கலப் பதக்கத்தை வென்ற மகளிர் அணிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இடைக்கால கீதங்களை கேட்டு ரசிக்கிற இந்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. 8:06, 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பினோட 246-102.1 240-102.1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க, நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிங்க.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் வணக்கம்.
1: வானவீதியில் ஓர் வர்ணஜாலம் படைக்கும் நமது 102.1 மற்றும் நமது அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழந்து கணேசன். சார் நலமா இருக்கீங்களா? சார்
0: நலமா இருக்கேன். சார் நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு சார். நம்ம பண்பலையோட பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பா இருக்கு. பாடலாம் ரொம்ப அருமையா வழங்கிட்டு இருக்கீங்க.
0: நன்றி சார்.
1: எங்களுக்கு வந்து எங்களை போன்ற இந்த தையல் கலைஞர், இந்த நெசவாளிகள் மற்றும் இந்த உழைப்பாளிகளுக்கெல்லாம் உற்ற துணையாகவும் ஒரு ஒரு நண்பராகவும் ஒரு ஆசானாகவும் இப்படி எல்லாம் பல மாதிரி சொல்லாங்க நம்ம பண்பலை வந்து. ஏன்னா வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல கூட வந்து உரையாடுவது போலவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்ப வானொலிங்க எங்களுக்கு வந்து. ஒரு பொழுதுபோக்கு அம்சமே வானொலி தான்.
0: சிறப்புங்க. நிறைய இடங்களில் பயணங்கள்லையுமே, பேருந்து பயணங்களாக இருக்கட்டும் அல்லது வாகன பயணங்களாக இருக்கட்டும், அதுலேயுமே கேட்டுட்டு தானே போகிறாங்க. அதாவது இருசக்கர வாகனங்களில் சொல்லலை, நான்கு சக்கர வாகனங்களில் போகும்போது கேட்டுட்டு போகிறாங்க நிறைய பேர்.
1: கண்டிப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம், ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம கண்கள் வந்து அங்கே போகும். ஆனால் நம்ம வீட்டில் அமர்ந்தபடியே நம்மளோட பணியும் பார்த்துக்கலாம், உலக நடப்பு செய்தி பூரா பார்த்துக்கலாம், வேளாண்மை செய்தி கேட்டுக்கலாம். சிறப்பு விருந்தினரைய டாக்டர் ஐயா வர்றாங்க, வேளாண்மை அதிகாரிகள் வர்றாங்க, எல்லா பேரும் ஒரு உரையாடலையும் ஒரே இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. உன்னதமான ஊடகம் தான் நம்ம 102.1. ஐயா எனக்கு வந்து இந்த இன்றென்றும் காலையில இருந்து சல்லக்கு சல்லக்கு சல் சல் அந்த அப்படிங்கிற பாடலை வந்து அனைத்து அன்புலங்களுக்காண்டி வளர்ந்தியா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. நன்றிங்கய்யா. திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இரவு இசை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். 8:14.

0: முன்னிணைப்பினோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 இந்த எண்களை தொட்டு வாங்க விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கீதாஞ்சலி படத்திலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது அந்த பாட்டு சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா. நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.
1: நன்றி சார், ரொம்ப நன்றி.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 4-3-1

0: 8:25 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இது இரவு இசை இனிமை. இனிப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் கொத்தம்பட்டி ராமலிங்கம் சார்.
0: ஐயா என்ன பாடல் வேணும்?
1: சின்ன தம்பில சார், புயல பிடிச்சேன்னு கூட்டில அடிச்சுங்கிற பாட்டு போனோம் சார்.
0: கொடுத்துடலாமா? கேட்டலாம். நன்றிங்க.

0: சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம்.
1: 8:30 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இடைக்கால கீதங்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இரவு இசை இனிமை. இனிப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: காரைப்பக்கம் ரவி சார்.
1: ஐயா, என்ன பாடல் வேணுங்க யார் இன்னைக்கு?
2: சின்ன வீடு வந்து வெள்ள மச்சான் உள்ள வெள்ள
1: வெள்ள
2: வெள்ள மனம் உள்ள மச்சான் சார்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா, நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.

0: 8:35 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகா ஹெர்ட்ஸிலும் மத்தியலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலையும் கேட்டுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமை இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
1: ஐயா. கோபால் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் திருச்சி மாவட்டம் நாலந்து வட்டம் புஞ்சசங்கர் பிரபார் என்பதை. நல்லா இருக்கலாங்க ஐயா?
0: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க ஐயா. நம்மளாம் விவசாயம் தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். நல்லபடியா போயிட்டு இருக்கீங்க, முடிஞ்சிருக்கீங்கய்யா.
0: சிறப்புங்க ஐயா. நான் தான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாலாம் பேசியிருக்கேனே.
1: என்னங்கய்யா, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க ஐயா, காலை உழுவுல.
0: இதற்கு முன்னாலே தான் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேனேங்க ஐயா அப்படின்னு
1: சொன்னேன். ஆமா ஆமா, இப்ப நம்ம பேசிதான் ஒரு வாரம் ஆகிவிட்டதுங்க இடைவெளி.
0: சிறப்புங்க ஐயா, சிறப்பு. என்ன பாட்டு வேணும்
1: இன்னைக்கு? எனக்குங்க ஐயா நாடோடி பாட்டுக்காரர்ல இருந்துங்க ஐயா, ஆதாயா இளையராஜா ஐயாவும் அம்மா ஜானகி அம்மா பாடின பாடுறது அருமையான பாடுறது ஐயா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இனிப்பில் வந்ததுக்கு பிரபாகரன் ஐயா.
1: ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க,
0: நன்றி. 8:36 ஆகுது. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க, விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க.

0: 8:41 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் வராங்க, என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மங்கப்பட்டியிலேருந்து செல்லதர பேசுகிறேங்க சார்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: படம் என்ன அருகில் நீ இருந்தாலும் சார்.
0: சரிங்கய்யா.
1: பாடல் ஓ உன்னாலேங்கிற பாடலுங்க சார்.
0: கண்டிப்பாக கேட்டுடலாம். நன்றிங்கய்யா இனிப்பில் வந்ததுக்கு.

0: இனிமையான இரவு நேரத்தை இனிமையான பாடல்கள் இன்னும் இனிமையாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். 8:47 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நேர்களை, காலத்தால் அழியாத காவிய கானங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்பமான பாடல் அது இடம்பெற்றப்படும். கூடவே உங்கள் பேர், ஊர் பேர் எல்லாத்தையும் 938-546-102.1 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வைங்க. 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் சார். நான் திருப்பூர் மாவட்டம் காங்கிட்டு பக்கத்துல இருந்து எலக்கால் பண்ணி மணிவாசன். நான் பேசி போ 4 மாசம் ஆச்சுங்க சார்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
1: கோயில் காலையிலிருந்து மானாமதுரையில மல்லிப்பூ திங்கள் வாங்க சார்.
0: சரிங்கய்யா, கண்டிப்பா கொடுத்துடலாம். இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
0: நேர்களே, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 240-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. இப்போ நிகழ்ச்சியில் நேயர் விரும்பி கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா? அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
1: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கேன்?
0: அட, உன்னைய பார்த்து சொல்லலாமா?
1: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
0: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
1: அப்படி என்னத்த பாத்தீங்க?
0: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
1: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
0: உன் பேச்ச மீறவா போறேன்?
1: என் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
2: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
3: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். இனிப்புல வரக்கூடிய நிறைவினர் யார் இங்க இருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, ஒரு மகிழ்ச்சி கலந்த குரலா இருக்கே, யாரு பேசுறீங்க?
4: எப்பயுமே வானொலியில லைன் கேட்டு மகிழ்ச்சி தாங்காதுங்க சார்.
3: சிறப்பு சிறப்புமா, சொல்லுங்க.
4: நல்லா
3: இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்க சார். இந்த ரொம்ப நாளா இல்லாம பத்து எடுத்தது இந்த வானொலியில பாட்டு போட்டிக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிக்குங்க சார் எனக்கு. அந்த விளம்பரம் பத்து எடுத்தது போட்டவ
3: நன்றி. இன்னைக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாம் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சாங்க. 80-90 காலகட்டங்களில் வெளியான படங்கள்லேருந்து நீங்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, நாளை 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட நேர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும்

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர்

0: security along their open border. Tensions across West Asia escalate as Iran launches ballistic missiles towards U.S. military facilities in Kuwait and Bahrain. That is all in the news at 9. Good night.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: ஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: திரும்புமா?
1: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
2: அது சரி.
1: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
2: ஐயோ,
3: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
1: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
4: என்ன கொடுமை சார் இது!
2: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
1: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
2: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
1: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

ஆகாஷ்வாணி திருச்சி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 துவங்கும். திருச்சி FM ரெயின்போ 102.1 MHz நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

மனசு மயங்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்க மனசோட நின்று உறவாடக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல்ல நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு, ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் இதயம் படத்துல இருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இளையராஜா தீபம் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாலியா அவங்களுடைய அழகான வரிகள்ல. இளையராஜா அவங்களுடைய இசையில உங்களுக்காக நிகழ்ச்சியோட முதல் பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலோட. உங்களோட நான் சகா பார்த்திபன்.

0: 11:06 ரொம்ப அழகான பாடல், ஏப்ரல் மேயில பசுமை இல்ல அப்படின்னு போர்டா அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கேன். குணா படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு, கமல்ஹாசன் மற்றும் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகள், இளையராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கேட்டணிஞ்சிருங்க இசையலையோட.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

எஸ் 11:12 ஆகிட்டு இருக்கு. நினைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கமலஹாசன் மட்டுமே ஜானகி குரலில் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஏற்கனவே பிறந்த வலிவலோ அப்படின்னு பாட்டு தான் காத்துட்ருக்கு. பார்த்தேன் ரசித்தேன் படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் பாடியிருக்காங்க உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இரண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் பரத்வாஜ் அவங்களுடைய இசையில் கேட்டு நினைச்சிருங்க இசையோடு.

11 மணி 18 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளோ அப்படின்னு இஸ் ரைட். அந்த பாட்டுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு அழகான பாட்டு தான். அடுத்ததான் உங்களுடைய செவிகளுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கடல் கொண்ட நீளம் கரைந்தாலுமே, உடல் கொண்ட ஜீவன் ஒய்ந்தாலுமே, முடியாது அண்டம் முடிந்தாலுமே, முடியாது நமது பந்தமே அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாட்டு தான். மழை காற்று வந்து தமிழ் பேசுமா, மழை சாரல் வந்து இசை பாடுமா அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். வேதம் படத்திலிருந்து ஸ்ட்ரைட் உங்களுக்காக அடுத்த பாடல் அதுதான் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து. அவங்களுடைய அழகான வரிகளில் வித்யாசாகர் அவங்களுடைய இசையில காத்துட்ருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையில. உடைய சுங்குடு நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:25 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். மலை காற்று வந்து தமிழ் பேசுதா அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்திலிருந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஷ் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பரணி அவங்களுடைய வரிகளில் இசைன்னு உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசையலையோட. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திவன்.

11:31 ரொம்ப அழகான பாடல், திருடிய இதயத்தை அப்படின்னு, பார்வை ஒன்றை போதுமே அப்படிங்கிற படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரன் படத்துல இருந்து தான் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாத்னா சரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில தான் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. ரன் படத்துல இருந்து பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு.

ஆறு நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொய் சொல்லக்கூடாது காதலி அப்படின்னு எஸ் ராய்ட். இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்க பாட்டு கொஞ்சம் துள்ளலான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். எஸ் ராய்ட் உங்களுக்காக என்ன பாட்டு காத்துட்டு இருக்கு? பதினோரு மணி 36 நிமிஷத்துல விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இகோ பாரதி. அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு அப்படிங்கிற பாடல் தான். சண்டை கோழி படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். கீட்டணிஞ்சிருங்க இசலையோட இசங்கோடு நான் சகா பார்த்திவண்ணா.

41 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் தாவாணி போட்ட தீபாவளி அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் துளலான பாட்டு தான். உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் பாடின பாட்டு, யுகபாரதி அவங்களுடைய இசையில் டிஎம்ஆ அவங்களுடைய இசையில், யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிங்கு ராஜா பாடத்துலேருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். நிலா வெட்டும் நெத்தியில் நெஞ்சுக்குழி மத்தியில் ஒரே ஒரு முத்தமையன் கோசலை அப்படிங்கிற பாட்டு தான் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. கீட்டணிச்சிருங்க. சரி, உடைய சுங்குடு நான் சஹா பார்த்திபன்.

11:47 நிமிஷமா கேட்டிருக்கு. நிலாவட்டம் நித்தியில நெஞ்சுக்குழி மத்தியில அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். சித்ரா மற்றும் திப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் தூத்துக்குடி படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருக்க இசையோடு

11:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்துல தான் இருக்கும். கேட்கறதுக்கு முன்னாடி நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய முகநூல் நேயர்கள் யார் யார் அப்படிங்கறத முகநூல் பக்கத்தும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். எஸ் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் யார் யார் அப்படிங்கிறது முகநூலில் பார்க்கும்போது நம்மோட நிறைய நேர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இல்லையா. அதுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். யாரடி நீ மோகினி படத்திலிருந்து. எஸ் ரைட், இப்போ நிகழ்ச்சியில் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து. இனி இரவு வணக்கம். ஏப்ரல் மே பாடல் அடிமை தொகுப்பாளர் பார்த்திபன் அவர்கள் வாழ்த்துக்கள். சிக்கா திருப்பதி ஷியாமலா பிரகாஷ் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பர்வதவர்தனி சொல்லியிருக்காங்க, இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒழித்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே படத்தில இருந்து ஒழித்த பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபா சுவாமி திருச்சி குமரன் நகர் லட்சுமி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அப்படிங்கிற இடத்துல இருந்து இனியிற வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அள்ளி நகரம்ல இருந்து மகாதேவன் இனியிற வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் தித்திக்கும் இனியிற வணக்கம் வாழ்த்துக்கள் தியாகராய நகர்ல இருந்து சொல்லியிருக்காரு. வீரராகவன் வணக்கம் நண்பரே, மனதில் நிலைத்து நின்ற மயக்கும் பாடல்கள் விதம் பாடல்கள் பண்பலைக்கும் நன்றி பேஸ்புக். வீரராகவன் மாதவரத்துல இருந்து சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இணைய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அவினாசி பிரபு ஸ்ரீதேவி சாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் என்ஆர்சி இனிய இரவு வணக்கம், நானும் தூங்காமல் பாடல்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். வி ரா செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய வண்ணாரப்பேட்டை தான் சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறிலிருந்து அபுதாகீர் ஒரு பெரிய மலர்கொத்தி அனுப்பியிருக்காரு. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார், வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து பண்ணைபுரத்திலிருந்து பண்ணியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் முத்துக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பர்வதவர்தினி அருமையான பாடல்கள், திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனி வணக்கம் சொல்லிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலட்சுமி கண்மணி அன்போடு பாடல் கேட்க அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகு ரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து முத்துலட்சுமி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. பெரிய இதயத்தோட கனகரதனம் அனுப்பியிருக்காரு. கமல் அன்பன் வெங்கடகுறிச்சி முதுகுளத்தூர்ல இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எஸ் ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாருடைய பேரையும் நான் படிச்சிட்டேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யாரடி நீ மோகினி படத்திலிருந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாடியிருக்கிறது ஹரிஹரன் பாடியிருக்காரு. நாமத்துக்குமார் அவங்களுடைய இசையில, யுவன் சக்கர் ராஜா அவங்களுடைய இசையில நாமத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகள் பாடல் காத்துட்டு இருக்கு. கீழ் நினைஞ்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: எனக்கு என்ன உடம்பு பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு.

0: ரோடு, மாடியில் தெரியும் போர்டு, சென்னை 26, என்னை அவசியம் பாரு.
1: ஐய்ய, இதுதான் மருந்து சீட்டா?
0: ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
2: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கிட்ட

உமா முத்தம் தந்தா லல்ல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து அழகிய கமலத்தில் என்னும் பாடலை கேட்கலாம். பிசுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து திருப்புற சுந்தரி எனும் பாடலை கேட்கலாம். கே ஜி யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில். சரசி ருஹாசன பிரியே புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை நாட்டு ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கமங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.